தீமோதரியை சேர்ந்த நடராஜ் ராணி தம்பதிகளின் புதல்வி ரோஜா மணிலா தன்னுடைய பிறந்த தினத்தை இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை அப்பா நடராஜ், அம்மா ராணி, அண்ணா ரோய், மச்சாள் நித்யா இவர்களோடு சேர்ந்து தேமோதரி கோகுல் ஆதித்யா குடும்பத்தினர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை வசந்தமைப்பும் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஜாஃப்னால இருந்து தயாகரன் நிகழ்ச்சி கேட்டுட்டு, மத்துகம்மா அம்பேத்தின் இருந்து பனிமலர் விஜயராஜா நிகழ்ச்சி கேட்டுட்டு சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. குட் மார்னிங் சகோதரி வெதுமொழியில இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மதி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி அருமையக்கா பாடல்கள் ஒவ்வொன்றும் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பு கணவர் சிவகுமாருக்கு மகள் சஜினிக்காகவும் மகன் விதுக்காகவும் ஒரு இனிமையான பாடல் தான் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சீலத்திலிருந்து சிவா நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களும் கழுதாவளி சுந்தரம் வந்திருக்கிறாங்க. சசிகலா, கோகுலன், ரமணா, கிஷாந்தன், சீனு ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு விடிய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வீர்வலையில் இருந்து செம்பட் மாவட்ட நசார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. வெளிமண செல்வராம் வந்திருக்கிறாங்க. வண்ண காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷான், தருண் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு முருகேஷ் தேகல வட்டவளைந்து நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. அன்பான காலை நேர வணக்கம் சகோதரி, வட்டவளை புகையத நிலையத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக ராஜா வந்திருக்கிறாங்க. அன்பு மனைவி மற்றும் மகள்மார்கள் மற்றும் சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மருதமொழியில் நஜமுத்தின் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த முறையான பாடல்

திரைப்படத்துக்காக இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஒரு சுபமான பாடலை கேட்டு அப்படியே நாங்கள் இரண்டாவது மணித்தியாளர்களையும் வந்திருக்கிறோம். நேரம் காலை 6 மணி கடந்து 7 நிமிடம் ஆயிக்கொண்டிருக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றோம். இன்றினாலும் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்வதோடு தொழிற்சாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0-1-2-7-5 0-3 அதே போல 0-1-2-7-5-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போன்று நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக் கொண்டிருந்தாலும் வசந்த மிக முடிய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துகள் நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு எட்டியந்தோட்டிலிருந்து விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டு அன்பான சொந்தங்களான மும்தாஜ் பேகம் மற்றும் அருள்மொழி வானொலி நண்பர்கள் அனைவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. இதில் கஸ்கின் லாசரன் நிகழ்ச்சி கேட்டிருக்கலாம். நேற்றுதான் தன்னுடைய பிறந்தநாளையும் அவர் கொண்டாடியிருந்தாங்களாம். சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை நாங்களும் வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தலிருந்த ஐயாக்களின் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். குணசீலன் ஈடன் சேம்குமார் பாதுகை சின்னத்தம்பி வெளிமலை செல்வனம் கிருஷ்ணபக்தன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்காங்க. இதுவரை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இங்கிருந்து உமாச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் சூடிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்தலை ரிக்னு ஹோட்டல் இருந்து ரொம்ப சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. அனில் கும்ளி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பட்டாங்கலந்து கருணாகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தாங்க. இதேவேளை பூனாங்கடலிருந்து மகேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களையே பகிர்ந்திருக்கிறாங்க. சொன்னாகம் யாழ்ப்பாணம் கந்தரோடையில இருந்து ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. இன்று சத்யரகு அதே போல சத்யரகு லாவண்ய தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் அரவிந்த் தன்னுடைய 5வது பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா அம்மா மற்றும் அக்கா அபிஷா, அண்ணா அஸ்வின், தம்பி அக்ஷயன், தாத்தா அருளானந்தம், மாமா யோகன் மற்றும் அத்தை தனு, மச்சான், அப்பம்மா அதே போல சொந்தங்கள் உற்சாக உறவினர்கள் நண்பர்கள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவதின வாழ்த்துக்களை வசந்தமேகம் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பிரசாத் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா. மீன்பிட்டி கந்தையில இருந்து வீரமணிபாலன் வந்திருக்கிறாங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டிலிருந்து நிகழ்ச்சி எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் அஷிபா, சரண்யா, ரமேஷ், மிஷ்மிதா மற்றும் யோகா, விஜயா ஆகியோரின் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டு தர்மியங்களிலிருந்து கிருஷ்ணவேணி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பேர்வலியிலிருந்து ஷமுட் மாவத்தை நசார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இனிய காலை நேர வணக்கம் சகோதரி. இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் மனைவி கௌரி, மகள் கமல்தாஸ்ரீ, அதே போல அம்சிதாஸ்ரீ, தன்மயாஸ்ரீ, அம்மம்மா விஜயலட்சுமி, அப்பா யோகநாதன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டு யோகேஸ்வரன், தர்ணிகள், ஸ்ரீ வாணிவில, சைவ உணவுத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதா சொல்லியிருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு அவிசாவளை பேண்ட்ரிகெஸ்டிலிருந்து குமார் தங்கத்துறை நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு மனைவி நித்யவாணி மற்றும் பிள்ளைகளான குஷாந்தினி, துஷந்தினி, ருகன்யாஷினி, அதே போல கோபிஹாசன், சுரேஷ்குமார் ஆகியோரையும் நிகழ்ச்சியோடு கூட பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மஸ்கிலியா பிரவுன் சீட்ல இருந்து அஜித் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தலைவாக்கள் சிவா நிகழ்ச்சி கேட்டு காந்தி வந்திருக்கிறாங்க. பாசத்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கேந்தக்கொள்ளையிலிருந்து ராசமணிக்கம் ராஜேந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கேரளினா ஆகாஷ் வந்திருக்காங்க. மாத்திருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம். இதேவேளை சந்தோஷமான உற்சாகமான இனி காலை நேர வணக்கம் அன்பான சிவானியக்க நானும் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கின்றேன். இன்றைய பொழுது யாவருக்கும் நல்லமுடன் வளமுடன் அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வேதுவலையிலிருந்து தர்கா நகர் ரிம்சான் ரீந்தாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மஸ்கலியா பிரவுன் ஷேக்ல இருந்து மணிமகன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. யாவருக்கும் ஆடி 18 வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்டு அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் நிகழ்ச்சி அடுத்து முடிச்சப்பட பாடு வழிக்கும் பாடுறது சந்திரமுகி திரைப்படத்துக்காக.

சேதுபதி திரைப்படத்துக்காக நிவாஸ் கே பிரசன்னாவின் இசையில் பாடல் ஒளி துவக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். நேரம் காலை 6 மணி கடந்த 20 நிமிடமாகவும் இந்த வழி நிகழ்ச்சி ஒழிந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படி இணைத்துக்கொள்வோம். லபுக்கல நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதே வழி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பகவந்தலாவை கேம்பி இணைந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சத்யகுமார் நிகழ்ச்சி ஒழிந்திருக்கிறாங்க. தெல்தோட்டை ஆதி மூலம் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கலர் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. கேஷாயினி மற்றும் ஜிதோக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை பென்குடாவிலிருந்து அழகு சுந்தரம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பண்டரவழியிலிருந்து இருந்து வினோதன் வந்திருக்கிறாங்க. வினோலதா, கிஷந்தன், ரோஷன், சபினா சாகிற்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. குர்ஜா கிடந்த அசோதீன் வந்திருக்கிறாங்க. நூர்ஜகான், நசுர்தீன், ஜாரி, அன்வர், ரிகஸ், ரியாஸ் மற்றும் ரீனாக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதுவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மம்தாஜ் பேகம் கொழும்பு 14 வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். பாடல் தெரிவுகளும் தனக்கு ரொம்ப பிடித்திருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதேவேளை அன்பன காலை நேர வணக்கங்களோடு இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக வெதமொழியிலிருந்து சிவகுமார் நிகழ்ச்சி ஒழிந்திருக்கிறாங்க. மனைவி மதி, மகன் விது, மகள் ஐனிகா ஆகியோரை நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை நேர வணக்கம் சிவானி, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்க. நான் ரோஷான் மதவாச்சிலிருந்து, மனைவி தாஹிரா, மகன் உஸ்மான், மகள் மின்ஹா, அதே போல மாமி ரத்ன நிஷா அனைவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஆடிப்பெருக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக மல்காந்தி ஸ்ரீதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு மொழிநாகலில் இருந்து கும்பகன் தனலட்சுமி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அழகுஸ்தரமையா, ஆதி மூலமையா, ராஜலட்சுமி அம்மா, அதே போல பாதுகை சின்னத்தம்பி, பூமிகா சின்னத்தம்பி, அதே போல வசந்தகுமார், குணசீலன், ஷீம்குமார், ஈடன் ஆகியோரையும் நிகழ்ச்சி ஒழிந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. நம்பிக்கை கிராமம் அருள் சந்திரா வந்திருக்கிறாங்க. இதே போல ராஜகோபால் பாலா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க. வெள்ளவத்தில் இருந்து சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு கூட பாட விரும்பி கேட்டு பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. நவீன் வந்திருக்கிறாங்க. இதேவேளை வெள்ளவத்திலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கணபதி மனோகரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. ஆரம்பதி இதரதினம் வந்திருக்கிறாரு. சந்தோஷமான காலை நேர வணக்கம் வெள்ளவத்திலிருந்து செல்லசாமி பிரபாத் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷினி, மகன் ஜனுக்ஷன் மற்றும் மஸ்கலே சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கூட பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதமான காலை நேர வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து ராஜ்குமார் திகின் நிகழ்ச்சி கேட்டிருக்கிறாங்களா. சித்ரதான் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை கொட்டக்கலிருந்து டொமினிக் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ருவான்வலிருந்து சியாலினி வந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு சொந்தங்கள் யாவரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டு பாலு கோயம்புத்தூர் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மனைவி லதா, மகனான ராஜா, மகள் தேவி, பேத்தி ஷாய், அத்விகா ஆகியோரும் நிகழ்ச்சியோடு கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதே சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கந்தையா, திருச்செந்தூரன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொண்டு அத்தனை உறவுகளுக்காகவும் அடுத்த நிகழ்ச்சியில் ஒரு சுமான பாடல்

கலக்க ஆரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சியிருந்து விடைபெற்று சொல்ல போகின்றேன். இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இந்த அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாதீன செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்லும் நான் என்றென்று உங்களின் மின்காட்சலியின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி சொந்தங்களே.

0: வசந்தம் மிகுந்த 102.6 102.8 அலைவரிசை நூறாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையிடும் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தேசிய நாளேடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தி மகர சிறைச்சாலை சம்பவம் குறித்தான செய்திகள் தான் இடம்பெற்றிருக்கிறது. எனவே வார இறுதி சிங்கள பத்திரிகைகளில் தொடர்பான செய்திகள் நேற்று தினம் வெளிவரவில்லை. எனவே இன்றைய தினம் அந்த செய்தி பிரதானமான செய்திகளாக வந்திருப்பதை காணலாம். அதே போல தமிழ் பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்தான செய்திகள் பிரதானமாக இடம்பெறுகிறது. குறிப்பாக மகர சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சில கிராம சேவை பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்ட நீட்டம் தளர்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட மோதல் காரணமாக பலத்த சேதங்கள் ஏற்பட்டிருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பதை காலம். இன்னும் சேதங்களை மதிப்பிடும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது. சிறைச்சாலையினுடைய ஜெயிலர் அறை, அதே போல புனர்வாழ்வு கட்டிடம், அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய சமையலறை உள்ளிட்ட பல கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதோடு பல பெருமதியான உபகரணங்களும் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அங்கிருக்கின்ற அடையாளம் காணப்பட்ட 104 கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காரணம். இதே போல அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்கார் இது குறித்து கருத்துரை முன்வைக்கும் போது இது நீர்கொழும்பு சம்பவத்துக்கு மாறான ஒரு சம்பவம் என்பதாக தெரிவித்திருக்கிறார். காரணம், நீர்கொழும்பு சம்பவம் என்பது அது சிறை கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலினால் ஏற்பட்ட ஒரு சம்பவம். ஆனால் இது அப்படியல்ல, நிர்வாகத்தின் மீது சிறை கைதிகள் மேற்கொண்ட தாக்குதல் அல்லது அவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. எனவே இது வெளியிலிருந்து யாதாவது சூழ்ச்சி செய்து இந்த சம்பவத்தை தூண்டியிருக்கலாம் என்று ஒரு சந்தேகம் இருப்பதாக அரசின் நாணயக்கார அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். பாதாள குழு தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி சிறைச்சாலைகளுடைய பாதுகாப்பும் இப்போது பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் பிரதானமாக இருப்பதை காலம். அதே போல நீதிபதிகளுடைய வயதிலை அதிகரிப்பு தொடர்பான 22வது திருத்தத்திற்கு இப்போது சட்டமாதிபர் திணைக்களம் அங்கீகாரம் வழங்கியிருப்பதான செய்தி ஒன்று முக்கியமாக இருப்பது காரணம். அதே போல அதனோடு தொடர்புடைய நீதிபதிகளுடைய வயதிலை தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி மேலும் பல பிரதானமான செய்திகள் வந்திருப்பதை காரணம். பிரதம நீதிசருடைய வயதிலையை பதவிக்காலத்தை 6 வருடங்களாக நீடிப்பதற்கான யோசனை ஒன்றும் காணப்படுவதான செய்தியும் இன்றைய பத்திரிகைகள் வருகிறது. சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்றால் செல்ல தயாராக இருப்பதாக அமைச்சர் அர்ஷனை தெரிவித்திருக்கிறார். அது குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல கடந்த வெள்ளிக்கிழமை முன்னாள் போலீஸ் மாதிபன் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு எதிராக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தினுடைய வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்வேறு தரப்பும் பல்வேறு கருத்துக்களை தற்போது முன்வைத்து வருகின்றன. எனவே இதனையடுத்து இந்த சம்பவத்துக்கு பிறகு அதற்கு பின்புலமாக இருந்த மேலும் பலர் இப்போது அச்சமடைந்திருப்பதான செய்திகளும் பத்திரிகைகள் வந்திருப்பதை காணலாம். அது குறித்து பலரும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். அவை தொடர்பிலும் விரிவாக பார்க்கலாம். பூர்வீக காணிகளை விடுவிக்குமாறு கோரி நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இன்னும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஆரம்பமாக இருப்பதான செய்திகள் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதே போல அசுவசம பணத்தை மோசடி செய்த அந்த இரு அதிகாரிகளின் விளக்கமறியில் வைக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அது குறித்து விரிவாக பார்ப்போம். அதே போல கல்வி பொதுத்தராதரம் உயர்தர பரீட்சைக்கான நடவடிக்கைகள் குறித்தும் அதனுடைய பரீட்சை ஆரம்பிக்கும் என்பதாக அதற்கான மேலதிக வகுப்புகள் தொடர்பான தடைகள் குறித்தான செய்திகளும் பத்திரிகைகள் வந்திருக்கிறது. அது குறித்தும் பார்க்கலாம். சீரற்ற வானிலை குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. டெங்கு தொடர்பான விடயங்கள் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அது குறித்தும் நாங்கள் பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். தமிழ் பேசும் மக்களை பிரயோஜனப்படுத்துகின்ற கட்சிகளின் தலைவர்கள் இன்று ஒன்றாக ஜனாதிபதியை சந்திக்கவிருக்கிறார்கள். அதே போல எதிர்க்கட்சி தலைவரையும் அவர்கள் சந்திக்கப் போவதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். இதனை தாண்டி இன்னும் பல முக்கியமான செய்திகள் வந்திருக்கின்றன. குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைய தினம் பிரதானமான செய்தியாக வந்திருக்கின்ற செய்தி இன்றைய தினகரத்தினுடைய பிரதான தலைப்பு மகர சிறைச்சாலை முழு கட்டுப்பாட்டில் ஊரடங்கு தளர்வு பாதுகாப்பு தீவிரம் சிறைக்குள் போதைப் பொருட்களை தடுக்க முயன்றதால் ஆத்திரம் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு சேதம் கைதிகள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றம் என்பது இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய திவைன பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு இப்படி இருக்கிறது. மகர இரகெதர மகா விநாசியாக் ரெதவியாக் மருட்ட அட்டாக் ரோகலை இரகெதர கொண்டைகளை ரசகட்ட கினி தபத்தி அனே அப்பே தருவான்ட கருதரக்கரான்பா ஞாத்தியன்கே சோதனா என்பதாக உபத்தலைப்புகளோடு இன்றைய திவைன பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. அனாவசிய கெட்டுமாக் மவா பிரிசாக் பலாயாமட்ட கத் உற்சாகியாக் என்பதாக இன்றைய திவயன பத்திரிகை கேள்விக்கு ஒரு செய்தி தந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே தேவையற்ற மோதலொன்றை உருவாக்கி அங்கிருந்து சிலர் தப்பிச் செல்வதற்கான முயற்சி இதன் பின்புலத்தில் காணப்படுவதாக இன்னும் ஒரு தகவலும் இன்றைய திவயன பத்திரிகையுடைய பிரதான தலைப்பில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யுத அமுதாவ பொலிசிய எஸ்டிஎப் மானுஷிய மேயமக்க என்பதாக உபத்தலைப்போடு அந்த செய்தி வந்திருக்கிறது. அதே போல இன்றைய லாங்கா தீப் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் தத்துவ பாலனேட்ட பொலிசிய எஸ்டிஎப் திரிவித அமுதாவ கெந்தவாய் மகர ஹிரே என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. எனவே நிலைமை கட்டுப்படுத்த போலீசார் எஸ்டிஎம் முப்படையினர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மகர சிறைச்சாலையினுடைய கட்டுப்பாடு 14 மணித்தியாலங்கள் கைதிகள் வசமே இருந்ததாக சுட்டிக்காட்டப்படுகிறது. எகசிய ஹத்தராக் வினத் ஹிரகவல் வளட்ட என்பதாக தலைப்பிடப்படுகிறது. 104 பேர் வேறு சிறைக்கூடங்களுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக தெரிவிக்கும் சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முழுத்தன்கே பிரதான ஜெயிலர் காரியாலய ரோகல புனருத்தாபன அங்கிய வினாசாய் என்பதாகவும் அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. இந்த சம்பவத்தின் போது சமையலறை பிரதான ஜெயிலர் காரியாலயம் வைத்தியசாலை அதே போல புனர்வாழ்வு பிரிவு ஆகியன முற்றாக சேதமடைந்திருப்பதாக அளிக்கப்பட்டிருப்பதாக கைதிகளால் அந்த செய்தி லங்கா தீப் பத்திரிகை வருகிறது. அருண பத்திரிகையுடைய பிரதான தலைப்பும் ரெந்தவான்கி கெரல்லேன் மகர ஹிரகெதிர கோட்டி பாலவக்க தேப்பல வினாசா என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. 15 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு இங்கே சேதம் ஏற்பட்டிருப்பதாக இன்றைய அருண பத்திரிகையும் அந்த செய்தியை பிரதான தலைப்பாக தந்திருப்பதை நாங்கள் காணலாம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்பும் சிறைச்சாலை ஆவணங்கள் கட்டிடங்களுக்கு பெரும் சேதம் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட மகர சிறை கலவரம் 20 கைதிகள் ஊசவுக்கு மாற்றம் ஊரடங்கு சட்டம் நீக்கம் சேதங்கள் குறித்து தீவிர விசாரணை என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. மகர சிறைச்சாலையில் நேற்று முன்தினம் முதலாம் தொகுதி பிற்பகல் ஏற்பட்ட பதற்றமான சூழலை 12 மணித்தியாலங்கள் கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மத்தியில் நேற்று காலை 6 மணியளவில் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. இந்த சம்பவத்தின் போது சிறைச்சாலை வைத்தியசாலை கைதிகளை பதிவு செய்யும் அலுவலகம் ஜெயிலர் அலுவலகம் முழுமையாக தீக்கரையாக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட பதற்ற நிலைமையை காரணமாக கைதி ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு மேலும் 6 கைதிகள் காயமடைந்திருக்கிறார்கள். பதற்றமான சூழ்நிலைக்கான காரணத்தை கண்டறிய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதோடு கைதிகள் சிறைச்சாலையின் பல சொத்துக்களை சேதப்படுத்தியிருப்பதாக சிறைச்சாலை திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏ சி கஜ நாயக் தெரிவித்திருக்கின்றார். சம்பவ தினத்தன்று கைதிகளை பார்ப்பதற்காக அவர்களின் உறவினர்கள் வந்திருந்த வேளையில் பிரிதொரு கைதிகள் குழுவினர் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கற்களையும் தடிகளையும் வீசிய போதே இந்த அமளி ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதன்போதும் மகர சிறைச்சாலையின் நிர்மாணிக்கப்பட்டு வரும் தற்காலிக மதிலை உடைத்து கைதிகள் சிலர் தப்பிச் செல்ல முயன்றிருக்கிறார்கள். மேலும் ஒரு சில கைதிகள் குழுவினர் சிறைச்சாலை கட்டிடம் ஒன்றுக்கு தீ வைத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயில் நின்றிருந்த சிறைச்சாலை அதிகாரிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது கலவரத்தை ஏற்படுத்திய கைதிகள் தமக்கு ஒத்துழைக்காத ஏனைய கைதிகள் மீதும் தாக்குதல் நடத்தி காயப்படுத்தியிருக்கிறார்கள். அங்கு காயமடைந்த 9 கைதிகள் சிகிச்சைக்காக ராகவ போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இருப்பினும் அவர்களில் ஒரு கைதி பின்னர் உயிர்ந்தார். இவ்வாறு உயிர்ந்தவர் வத்தலை ஹெந்தல பகுதியைச் சேர்ந்த 33 வயதுடைய நபர் என்பதாக தெரிய வந்திருக்கிறது. மகர சிறைச்சாலை ஏற்பட்ட பதற்ற நிலை குறித்து அறிந்த கைதிகளின் உறவினர்கள் நேற்று முன்தினம் மாலை சிறைச்சாலைக்கு முன்பாக கூடி சிறைச்சாலை உத்தியோகத்தர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அதைத் தொடர்ந்து சிறைச்சாலை மற்றும் அப்பகுதியின் பாதுகாப்புக்காக போலீசார் கழகமடக்கும் பிரிவினர் ராணுவத்தினர் கடற்படையினர் மற்றும் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்புக்காக அங்கு வரவழைக்கப்பட்டார்கள். இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டு ஒத்த சத்தம் சிறைச்சாலை வளாகத்தினுள் கேட்டதை அடுத்து ஆத்திரமடைந்த கைதிகளின் உறவினர்கள் வீதி தடைகளை உடைத்துக் கொண்டு முன்னோக்கி செல்ல முயன்றனர். ஆனால் அந்த முயற்சியை போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் முறியடித்ததோடும் பின்னர் கைதிகளின் உறவினர்கள் சிறைச்சாலையை நோக்கி கற்களாலும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் சிறைச்சாலையில் உள்ள நிலைமையை வான்வழியாக கண்காணிப்பதற்காக ட்ரோன் விமானம் ஒன்றையும் பெல் 412 ரக ஹெலிகாப்டர் ஒன்றையும் ஈடுபடுத்த விமானப்படை நடவடிக்கை எடுத்திருந்தது என்பதும் இங்கே முக்கியமான விடயம். தொடர்ந்து போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து கைதிகளின் உறவினர்களின் நிலைமையை தெளிவுபடுத்திய பின்னர் அப்பிரிவினரை சிறைச்சாலையின் முன்பிருந்து அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலும் அங்கு ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைவாக விரைந்து வந்தனர். மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான உயர் போலீஸ் அதிகாரிகள் மகர சிறைச்சாலைக்கு பிரவேசித்து நிலைமையை ஆராய்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தினார்கள். எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அந்த பிரிவினர் அருகில் உள்ள வீதியொன்றுக்கு திருப்பிவிடப்பட்டதோடு அப்பகுதியில் அமைதியை பேணும் நோக்கில் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் மறு அறிவித்தல் வரை ராகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மகர சிறைச்சாலையை சுற்றியுள்ள 3 கிராம சேவை பிரிவுகளுக்கு நேற்று இரவு முதல் போலீஸ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. போலீஸ் ஊரடங்கு சட்டம் நேற்று காலை நிலைமை முழுமையாக கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து அந்த 3 கிராம சேவை பிரிவுகளுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருந்த போலீஸ் ஊரடங்கு சட்டம் முழுமையாக நீக்கப்பட்டது. இருப்பினும் அப்பகுதியில் பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கை நிலையாட்ட விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. மகர சிறைச்சாலை மோதலுக்கு காரணமாக இருந்ததாக சந்தேகப்படும் 20 கைதிகள் நேற்று தினம் பூசர் சிறைக்கு மாற்றப்பட்டார்கள். அத்துடன் ஏனைய கைதிகள் குறித்து சிறைச்சாலை திணைக்களம் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கின்றது. அதேபோல கைதிகளுக்கிடையில் ஏற்பட்ட மோதலினால் மகர சிறைச்சாலையின் சொத்துக்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது. சிறைச்சாலையின் வைத்தியசாலை, புனர்வாழ்வு மத்திய நிலையம், பிரதான ஜெயிலர் அலுவலகம் மற்றும் சிறைச்சாலையின் ஓய்வறைகள் முற்றாக தீக்கிரையாக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல கைதிகள் பதிவு கட்டடம் சேதப்படுத்தப்பட்டு ஆவணங்கள் மற்றும் கோப்புகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன. மகர சிறைச்சாலை மோதல் தொடர்பில் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு நீதி அமைச்சு சிறைச்சாலை தலைமையகத்துக்கு அறிவுறுத்தியிருக்கிறது. அதேபோல் பாதுகாப்பை பலப்படுத்த எந்தநேரமும் உரிய தீர்மானங்களை எடுக்குமாறும் அதற்குரிய முழுமையான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சு குறிப்பிட்டிருக்கிறது. இதேவேளை மகர சிறைச்சாலையின் 104 கைதிகள் தும்பர, வெளிக்கடை, பூச, களுத்துறை, பதுல்லை, மட்டக்களப்பு மற்றும் புலண்டர்வை ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏ சி கஜ நாயக்க தெரிவிக்கின்றார். மாற்றம் செய்யப்பட்டுள்ள குறித்த கைதிகளின் பெயர்கள் அடங்கிய பட்டியல் மகர சிறைச்சாலையின் வீதி தடைக்கு அருகில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் தெரிவிக்கிறது. புனரமைப்பு பணிகள் காரணமாக மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளை பார்வையாளர்கள் பார்வையிடுவது திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை ஆகிய இரு தினங்களின் பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்றும் நேற்று தினம் சிறைச்சாலை திணைக்களம் அறிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி ஒன்றும் இன்றைய பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக வருகிறது. அரசு அதிகாரிகளின் அலட்சிய போக்கு, மகர சிறைச்சாலை மோதல் குறித்து சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு குற்றச்சாட்டு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவமானது சிறைச்சாலை அமைப்பினுள் காணப்படும் உண்மையான பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு அரசும் அதிகாரிகளும் எடுத்த அலட்சியமான நடவடிக்கைகளின் நேரடி விளைவாகும் என சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழுவின் தலைவர் சட்டத்தரணி சேனக்க பெரேரா சாடியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பாக நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்து அதில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. மகர சிறைச்சாலை இடம்பெற்ற மோதல் சம்பவம் காரணமாக பெரும் அழிவு ஏற்பட்டிருக்கிறது. உயிரிழப்புகளும் சொத்துக்களுக்கும் பாரிய சேதங்களும் ஏற்பட்டதோடு பெருமளவிலான சிறை கைதிகள் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனினும் அதிகாரிகளோ உண்மையான காரணங்களை மறைத்து சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஊரடங்கு சட்டத்தை விதித்தும் 15 அடி உயர சுவரை உடைத்துக் கொண்டு கைதிகள் தப்பிக்க முயன்றார்கள் என ஊடக அறிக்கையில் வெளியிட்டும் திசை பார்க்கிறார்கள். சிறைச்சாலைக்குள் நிலவும் உண்மையான அசௌகரியங்கள் மற்றும் நெருக்கடிகள் பற்றி எந்த ஒரு அதிகாரியும் வாய்த்து இருப்பதில்லை என்பதாக அவர்கள் நேற்று தினம் இவ்வாறு ஒன்று குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று தினம் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்து இன்றைய திவைன பத்திரிகையினுடைய செய்தி. கெட்டும பீட்டி பச சிட்டின மகா மூல கருவான்கி கட்டிகிரிய சுயனவா எமதி ஹர்ஷன நாணயக்கார் என்பதாக செய்திக்கு தலைவிடப்படுகிறது. இந்த மோதலுக்கு பின்புலமாக இருந்த பிரதான சூத்திரதாரிகளை கண்டறிய விசாரணைகள் இடம்பெறும் என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய திவைன பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அதே செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இடம்பிடிக்கிறது. நீர்கொழும்பு சம்பவம் போலன்றி மகர சிறை சம்பவம் முற்றிலும் வேறுபட்டது என்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்து இடம்பெற இன்றைய தினகரன் பத்திரிகையில் தொடர்பான செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மகர சிறைச்சாலை சம்பவங்கள் வெளியிலுள்ளோரின் திட்டமிட்ட சதி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்டுள்ள பதற்ற நிலை நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்திலிருந்து முற்றிலும் வேறுபட்டதென நீதி அமைச்சர் அர்ச்சன நாணயக்காரன் நேற்று தெரிவித்திருக்கின்றார். நேற்று பிற்பகல் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களின் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பார். வாயிலாக அந்த செய்தியை தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலும் பல விடயங்களை தெரிவித்து அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். எனவே இந்த விடயங்கள் குறித்தும் பலரும் தற்போது கருத்துக்களை முன்வைத்து வரும் நிலைதான். அதில் சில விடயங்கள் இப்போது வெளிவந்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் கைதிகளிடையே மோதலாக காணப்பட்ட நிலையில் மகர சிறைச்சாலைக்குள் ஏற்பட்ட சம்பவம் கைதிகளுக்கும் சிறைச்சாலை நிர்வாகத்திற்கும் இடையில் ஏற்பட்ட மோதலாகும். சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இவ்வாறான பதற்ற நிலைகள் உருவாகுவதற்கும் வெளியுள்ள ஒரு குறிப்பிட்ட திட்டமிட்ட குழு செயற்படுகிறதா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. கடந்த காலங்களில் எவ்வித காரணங்களும் இன்றி இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றதால் இந்த விடயம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முடக்கப்பட உள்ளது. அத்துடன் சிறைச்சாலைகளில் நிலவும் அதிக நெரிசல் இத்தகைய மோதல்களுக்கு ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த நிலைமையை தற்போதைய அரசாங்கம் பதவியேற்பதற்கு முன்னரே காணப்பட்ட நிலை என்பதாகவும் அமைச்சர் அசர் நாணயக்கார் அவர்கள் நேற்றைய தினம் இதுதொடர்பில் வெளியிட்ட கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த சம்பவம் குறித்து தற்போது விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இருந்த போதிலும் இது நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்திலும் முற்றாக மாறுபட்ட ஒரு சம்பவம். எனவே இதில் பின்புலமாக வெளியில் இருந்து ஒரு குழு செயற்பட்டிருக்கின்ற விடயம் இப்போது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது குறித்தும் தீவிரமான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்பதாகவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்த கருத்தும் பிரதானமான செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்த இன்றைய தினம் மற்றொரு தகவலும் முக்கியமான செய்தியாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அது குறித்து இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதே போல இன்றைய திருக்குறள் பத்திரிகையிலும் செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. செக்யூரிட்டி டைட்டன் அக்ரோஸ் ஆல் பிரீசன்ஸ் ஃபாலோவிங் மகர பிரீசன் அன்ரெஸ்ட் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே மகர சிறைச்சாலையை அண்மித்த பகுதிகளில் இப்போது தீவிரமான பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதேவேளை ஏனைய சிறைச்சாலைகளில் உட்பட்ட பகுதிகளிலும் இப்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை தலைப்பிட பாதாள குழுக்கள் போதைப்பொருள் கும்பல்களுக்குள் கும்பல்கள் உள்ள சகல சிறைகளிலும் பாதுகாப்பு அதிகரிப்பு என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் தொடர்பான செய்தி முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். அத்துறவிலும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சம்பவத்தை தொடர்ந்து மகர சிறைச்சாலையிலும் அமைதியின்மை ஏற்பட்ட நிலையில் நாடு முழுவதும் உள்ள சகல சிறைச்சாலைகளிலும் பாதுகாப்பு குறித்தும் பாதுகாப்பு தரப்பினரால் விசேட கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கடந்த ஜூலை 5-6 திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் சிறை காவலர்கள் 10 பேரும் கைதிகள் 22 பேரும் உயிர்த்தார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு மாதத்திற்குள் நேற்று முன்தினம் பிற்பகல் முதல் மகர சிறைச்சாலையிலும் கைதிகள் வன்முறை இடம்பெற்றதோடு இதன் போது கைதி ஒருவரும் உயிரிழந்திருக்கிறார், பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அத்துடன் சிறைச்சாலையின் கட்டிடங்கள் உள்ளிட்ட சொத்துக்களுக்கும் பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டிருக்கிறது. விவரண நிலைமையில் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாத வகையில் அந்த சிறைச்சாலைகளில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்வதற்கும் சிறைச்சாலை திணைக்களம் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக கொழும்பு வெளிக்கடை மெகசின் கழுத்துறை உள்ளிட்ட பாதாள குழுக்களின் முக்கியஸ்தர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்கள் இருக்கும் சிறைச்சாலைகளில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியும் பிரதானமான செய்தியாக வந்திருப்பதை காணலாம். எனவே இப்போது சகல சிறைச்சாலைகளின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் உண்மைத்தன்மை தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்கு விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த சிறைச்சாலை சம்பவம் தொடர்பாக எதிர்த்தரப்புகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது, சிறைகளையே நிர்வகிக்க முடியாத அரசாங்கம் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சிறைச்சாலை அமைப்பை நிர்வகிக்க முடியாத தற்போதைய அரசாங்கம் 22 லட்சம் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முடியுமா என்பதே பிரச்சனையாக உள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. கொழும்பு பொரலையில் நேற்று இடம்பெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதே போல இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன அமைப்பாளர் தெரிவித்த ஒரு கருத்தும் இன்றைய நம் தினக்குரல் பத்திரிகையில் வருகிறது. சிறைச்சாலைகளில் பெரும் உயிராபத்து நாமல் கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கும் இன்றைய தினக்குரல் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அத்துறவிலும் நாங்கள் விரிவான விடயங்களை பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். இலங்கையில் சிறைச்சாலை கட்டமைப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் அதிகாரிகள் உயிர்களுக்கு பாரிய ஆபத்து நிலை ஏற்பட்டிருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார். மகர சிறைச்சாலை இடம்பெற்ற கலவரம் தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்துடன் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த விடயங்கள் ஒருபுறம் இருக்க, தற்போது நாட்டில் இன்னும் ஒரு விவகாரம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. நீதிபதிகளுடைய வயதில்லையை அதிகரிப்பதற்கான விவகாரம் குறிப்பான செய்தி, அது குறித்த செய்தி இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இன்றைய லங்கா தீப பத்திரிகையில் அத்துறவில் வெளியாகியிருக்கின்ற ஒரு செய்தியும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அகவினிசுரு துரக்காலய வசர ஹயாய் ரஜிய யோஜனாவாக் என்பதாக இன்றைய தினம் லங்காதி பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளிலும் தொடர்பான செய்திகள் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய பத்திரிகை இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் எதிரமான செய்தி இவ்வாறு தலைப்பிடப்படுகிறது. 22 திருத்த யோசனைக்கு சட்டமாதிபர் திணைக்களம் அனுமதி என்பது வீரகேசரியின் செய்தி. நீதியரசரில் ஓய்வு அரசியலமைப்பின் 22 திருச்சட்ட மூலத்துக்கு சட்டமாதிபர் அனுமதி விரைவில் வர்த்தமான என்பதாக தினகரன் பத்திரிகையும் அந்த செய்திக்கு தலைப்பெற்றுகிறது. அரசியலமைப்பின் 22 திருத்தம் ஊடாக சகல நீதிமன்றங்களின் நீதிபதிகள் சேவையிலிருந்து ஓய்வு பெறும் வயதில்லையை 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் யோசனை தொடர்பில் அமைச்சரவை வழங்கியுள்ள அங்கீகாரத்துக்கு சட்டமாதிபர் திணைக்களம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இதற்கமைய அரசியலமைப்பின் 22 திருத்தம் சட்ட வரைவுகளுக்கான ஆவணங்கள் வரைஞர்கள் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தலைமையிலான கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் சட்டத்தரணி அர்ச்சன நாணயக்காரன் முன்வைத்த விசேட அமைச்சரவை யோசனைக்கு அமைய சகல நீதிபதிகளின் பதவிக்காலத்தை 2 ஆண்டுகளுக்கு நீடிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கிறது. இந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அமைய உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீடிப்பதற்கு அரசியலமைப்பு திருத்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கும் அங்கீகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம் மற்றும் நீதவான் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான நீதிமன்ற சட்டத்தை திருத்தம் செய்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. 1978 இரண்டாம் குடியரசு அரசியலமைப்பினுடைய 107(5) பிரிவின் பிரகாரம் உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயதிலையை 65 அதிகரிப்பதற்கு குறிப்பிடப்பட்ட நிலையில் புதிய யோசனைக்கு அமைய அந்த வயதில்லை 67 நீடிக்கப்படவிருக்கிறது. 65 வயதிலிருந்து அது 67 அதிகரிக்கப்படவிருக்கிறது. அந்த சட்டத்தின் இணைப்பிரிவில் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் ஓய்வு பெறும் வயதில்லை 63 குறிப்பிடப்பட்ட நிலையில் புதிய யோசனைக்கு அமைய வயதில்லை 65 நீடிக்கப்பட உள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகள் தற்போது ஓய்வு பெறும் வயதில்லை 61 நீதவான் நீதிமன்றம் மற்றும் மாவட்ட நீதிமன்றங்களின் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதில்லை தற்போது 60 காணப்படுகிறது. தற்போதைய புதிய யோசனைக்கு அமைய மேல் மற்றும் கீழ்நிலை நீதிமன்றங்களின் சகல நீதிபதிகளதும் பதவிக்காலம் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட உள்ளது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிக்கும் அரசாங்கத்தில் தீர்மானத்துக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம், மாவட்ட நீதிமன்ற சங்கங்கள், நீதி சேவை சங்கம் உட்பட நீதித்துறையுடன் தொடர்புடைய சகல தரப்பினரும் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருப்ப நிலையில் அமைச்சரவை இவ்வாறு அனுமதி வழங்கி அந்த விடயத்துக்கு சட்டமாதிபரும் தன்னுடைய அங்கீகாரத்தை வழங்கியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணலாம். அதேபோல இந்த பிரதம நீதியரசர் தொடர்பான செய்தியும் இன்று தினம் பத்திரிகையில் வருகிறது. இன்றைய லங்காதீப் பத்திரிகைக்கு நாங்கள் பார்த்திருந்தோம். அதே போல இன்றைய தினம் அந்த செய்தி தமிழன் பத்திரிகையிலும் இடம்பெறுகிறது. பிரதம நீதியரசர் பதவிக்காலத்தை அதிகபட்சமாக 6 ஆண்டுகளாக நிர்ணயிக்க அரசாங்கம் தீர்மானம் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதம நீதியரசர் பதவிக்கு அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிர்ணயிக்க அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அறியப்படுகிறது. அனைத்து நீதிபதிகளிடம் ஓய்வு பெறும் வயதை 2 ஆண்டுகளால் அதிகரிப்பதற்காக அரசாங்கம் கொண்டு வந்து எதிர்பார்க்கும் திருத்தங்களின் ஒரு பகுதியாகவே இது அமையும் என்பதாக தெரிய வந்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே பிரதம நீதியரசர் பதவிக்கு அதிகபட்சமாக 6 ஆண்டுகள் பதவிக்காலத்தை நிறைவேற்றுவதற்கான இந்த நகர்வு ஓய்வு பெறும் வயதை அடையாவிட்டாலும் கூட 6 ஆண்டுகள் பதவி காலத்தை பூர்த்தி செய்த பின்னர் பிரதமர் நீதியரசர் தனது பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதை குறைக்கும். எனவே முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்களின் கீழ் உயர்நீதிமன்ற நீதியரசரின் புதிய ஓய்வு பெறும் வயதும் 65 to 67 என்பதாக அதனுடைய தரவுகள் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இந்த விடயத்தை அடிப்படையாக வைத்து இப்போதும் பிரதமர் நீதியரசருடைய அந்த பதவிக்காலமும் 6 வருடங்கள் என்ற மட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்படுவதாகவும் அந்த செய்திகள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த திருத்தங்கள் பார்லமென்ட் ஒழுங்கு பத்திரத்தில் சேர்க்கப்பட்ட பின்னர் அவை உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தலாம் என்றும் நீதிமன்றத்தில் தீர்மானம் கிடைத்த பின்னர் பார்லமென்ட்டில் திருத்தங்களை நிறைவேற்ற எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் ஹசன் நானேக்கார் அவர்களும் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். எனவே நவம்பர் மாதம் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் இந்த நடைமுறைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் எதிர்பார்க்கப்படுவதாகவும் சிரேஷ்ட அரசு அதிகாரி ஒருவரும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையும் தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இந்த விவகாரத்தில் இப்போது எதிர்க்கட்சிகள் இதற்கு சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும், மக்களின் ஆணையை பெற வேண்டும் என்பதாக பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க அதற்கு பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையில் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தவும் அரசு தயார், வாங்க மாட்டோம் எனவும் நீதி அமைச்சர் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் சகல நீதிமன்ற நீதிபதிகளிடம் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை எக்காரணம் கொண்டும் திரும்பப் பெறப் போவதில்லை என நீதி அமைச்சர் சட்டத்தரணி ஆசிரியர் நாணயக்காரு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் பல விடயங்களை கூறுகிறார். இந்த தீர்மானம் தொடர்பாக ஏதேனும் ஒரு வகையில் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய தேவை எழுந்தால் அதற்கும் அரசாங்கம் தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். அரசியலமைப்பின் 83வது பிரிவின் கீழ் சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டிய காரணங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அது குறித்து அரசாங்கத்தின் கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். யார் என்ன தர்க்கங்களை முன்வைத்தாலும் இந்த திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் அதிகாரம் உயர்நீதிமன்றத்துக்கே உள்ளது என அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உயர்நீதிமன்றம் இந்த தீர்மானத்தை அனுமதி அளித்தால் அதை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்த தகவலும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்ற மேலும் பல செய்திகள் தொடர்பில் பார்க்கலாம். முன்னாள் போலீஸ் மா அதிபர், முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோருக்கு ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விவகாரத்தில் தாக்குதலை தடுக்க முயன்றமை சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்தும் தடுக்க முயலாமை தொடர்பான குற்றச்சாட்டில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இப்போதும் பல்வேறு கருத்தாளர்கள் பல்வேறு விடயங்கள் பேசுபொருளாக மாறியிருக்கின்றன. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அது தொடர்பான விடயம் ஒன்று முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அதுபில் நாங்கள் இப்போது பார்க்க தயாராக இருக்கின்றோம். இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் கொழும்பில் ரகசிய பேச்சு, 5 முக்கிய புள்ளிகள் பங்கேற்பு என்பது இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முதற்பக்க செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது. முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்த நிலையில் கொழும்பு 7 உள்ள பத்திரிகை அலுவலகம் ஒன்றில் வெள்ளிக்கிழமை இரவு ரகசிய பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். டெரான் அலசின் அலுவலகத்திலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் கம்மன் பில, விமல் வீரவன்ச, தயாசிரி ஜெயசேகர் மற்றும் மேலும் 4 அல்லது 5 பேர் இருந்திருக்கிறார்கள். சிலர் வெளிச்சத்தில் தங்களின் முகம் தெரியாமல் இருக்க இருள் சூழ்ந்த பகுதியில் தங்களின் காரை நிறுத்தி இறங்கி சென்றிருக்கிறார்கள். அதனால் அவர்களை சரியாக அடையாளம் காண முடியாமல் இருக்கிறது. இவர்கள் எதற்காக இந்த சந்திப்பை நடத்தினார்கள் என இன்னும் தெரிய வரவில்லை. டிரான் அலஸ் என்பவர் எதற்கும் தயாரான பிரதான தரகர். அரசில் அல்லது எதிர்க்கட்சியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழும் ஒரு நபர். ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க வந்ததும் இவை அனைத்தும் தலைகளாக மாறும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எப்படி இது நடப்பதாக தெரியவில்லை. குறிப்பாக டிரான் அலஸ் என்பவர் நாட்டுக்கு பல மில்லியன் டாலர்களை நட்டப்படுத்திய ஒரு பாரிய மோசடிக்காரர். பிரதான போதைப்பொருள் கடத்தற்காரர்களான கொஸ்கட சுஜி, கரந்தெனிய சுதா போன்றவர்கள் நேரடியாக தொடர்பிருந்தவர். டிரான் அலசின் பத்திரிகை அலுவலகத்தில் இரவு சந்திப்பு நடந்திருக்கிறது. 17 பேர் வரை அங்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. டிரான் அலஸ் ஒரு நேரத்தில் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்கோடு இருந்திருக்கிறார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாமல் ராஜபோசோடு இருக்கிறார். இது அரசியலை விட ஒரு மோசமான மோசடி எனில் இவருக்கு தேவை இவர்கள் அனைவரையும் அருகில் வைத்துக் கொண்டு தனது காரியங்களை சாதிப்பதன் அனுபவம் இப்போது தெரிவிக்கப்பட்ட செய்திகளை மேற்கோள் காட்டி அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது காரணம். எனவே இந்த தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட பின்னர் டிரான் அலசின் வீட்டில் ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. 5 முக்கிய புள்ளிகளை சந்தித்திருக்கிறார்கள். என்ன கதைத்தார்கள், விடயங்கள் வெளிவரவில்லை என்பதாகத்தான் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் தெரிவித்த ஒரு தகவலும் இதனை அடிப்படையாக வைத்து வெளியாகிறது. முன்னாள் அதிகாரிகளுக்கு மரண தண்டனை, முன்னாள் ஜனாதிபதிக்கு காய்ச்சல் பிடித்திருக்கும் என்பதாக அவர் தெரிவித்த கருத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். முன்னாள் அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனை தொடர்பில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரிகள் ஒருவருக்கு கூறப்படும், முன்னாள் ஜனாதிபதிக்கு இப்போது காய்ச்சல் பிடித்திருக்கும் என்று மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம், கேட்கலாம்.
1: உண்மையில் பார்க்கின்றோம், கடந்த கால ஆட்சியின் போது கடத்தியவர்கள், காணாமல் ஆக்கியவர்கள், கொன்றவர்கள், கொள்ளை அடித்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு விடுபட்டிருக்கின்றார்கள். இந்த ஆட்சியின் போது உண்மையில் பார்க்கின்ற போது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படுகிறது. உண்மையான ஒரு கருத்து, குற்றவாளிகள் ஓரளவுக்காவது தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். குற்றவாளிகளை தண்டிக்கின்றவர்கள், பாதாள உலக கோஷ்டியினரை தண்டிக்கின்றவர்கள், போதைப்பொருள் வியாபாரிகளை தண்டிக்கின்ற அந்த நீதித்துறையை பற்றி தவறாக சொல்வதற்கு இடமில்லை. ஏனென்றால் பாதாள உலக கோஷ்டி தண்டிக்கப்பட்டாக வேண்டும், போதை வஸ்து கடத்தல்காரர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், அடுத்ததாக இந்த கடத்தல் கொலைகள் ஈஸ்டர் தாக்குதல் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது நீதித்துறையை குறை சொல்வதற்கு இடமில்லை. அது அதனுடைய கடமையை முறையாக செய்கின்றது என்றுதான் நான் இருக்கின்றேன்.
2: இதேவேளை முன்னாள் அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை பார்த்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு காய்ச்சல்
0: மற்றொரு செய்தி, அடுத்து கோட்டா தயாராக இருக்க வேண்டும், இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிட்டுப்படுகிறது. அத்துறமாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பார்வையிடுகின்றோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியான செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். அடுத்து கோட்டா தயாராக இருக்க வேண்டும், இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணி தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருந்த சூத்திரதாரிகள் எவரும் சட்டத்தின்படியிருந்து தப்ப முடியாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அடுத்த சட்ட நடவடிக்கைகள் தயாராக இருக்க வேண்டும். தொடர் கைது நடவடிக்கையின் வரிசையில் இன்னும் பலர் உள்ளதாக இலங்கை தொழிலாளர் மக்கள் முன்னணியின் தலைவர் சமீர பெரேரா சுட்டிக்காட்டியிருக்கிறார். கொழும்பில் நேற்று முன்தினம் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவரது விடயங்களை கூறியிருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தோடு தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் எதிராக பாரபட்சமின்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கடமை தவறிய மற்றும் சதித்திட்டத்துக்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் அரசு அதிகாரிகள், ராணுவ மற்றும் போலீஸ் பிரதானிகள் மற்றும் அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அத்தனை பேரும் பொறுப்பு கூற வேண்டும். நேற்று இரவு தொடர் கைது நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்க ஆரம்பமாகிவிட்டன. இன்னும் குறைந்தபட்சம் 5 பேராவது இந்த வரிசையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கான தண்டனை உறுதி செய்யப்பட்டு விடுவதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து மேலும் பல செய்திகள் தொடர்பில் நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் காணி விவகாரம் தொடர்பாக இன்னும் ஒரு போராட்டம் ஆரம்பித்திருப்பதாக செய்தி ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. இன்றைய தினகரன் பத்திரிகை இந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பூர்வீக நிலங்களை விடுவிக்க வடக்கில் மற்றொரு போராட்டம் வசாவிலானில் நேற்று ஆரம்பம் என்பதாக தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பிடுகிறது. பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு வடக்கில் மற்றொரு போராட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகியிருக்கிறது. 40 ஆண்டு கால வழிகளை சுமந்திருக்கும் வசாவிலான் மக்கள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். குடியிருப்பு நிலங்கள், வீடுகள், விவசாய நிலங்கள், பாடசாலைகள், கோவில்கள், கைத்தொழில் நிலையங்கள் அனைத்தையும் தமிழகம் ஒப்படைக்குமாறு கோஷம் எழுப்பியவாறு இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியும் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்போராட்டத்தில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல்வாதிகள் என பல தரப்பினர் கலந்து கொண்டார்கள். கடந்த காலங்களில் விடுவிப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்ட காணிகளை இந்த அரசு உடன் விடுவிக்க வேண்டும் என்றும் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றி கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுத்திருப்பதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்த செய்தியும் இன்றைய தகவலும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வடக்கில் பல காணிகளை சுவீகரித்திருக்கிற நிலையில் அதனை விடுவிக்குமாறு கோரிய இந்த போராட்டம் இடம்பெறுகிறது. இப்போல தினக்குரல் பத்திரிகையில் மற்றொரு போராட்டம் தொடர்பான செய்தி இருக்கிறது. 36 வருடங்கள் கடந்தும் காணிகளை படையினரிடம் இழந்து தவிக்கின்றோம், விடுவிக்க கோரி யாழில் போராட்டம் என்பது தினக்குரல் பத்திரிகையின் செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வசாவிலான் மக்கள் நேற்று தினம் போராட்டம் இடம்பெற்ற செய்திதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கின்ற மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். கூட்டுறவு சங்கங்களோடாக அத்தியாவசிய பொருட்கள் மலிவு விலைகளில் விற்பனை செய்ய விசேட ஒப்பந்தம் கைச்சாத்து என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. உள்நாட்டு தொழில்களை பலப்படுத்தி மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை மலிவு விலையில் வழங்கும் நோக்கில் இலங்கை நுகர்வோர் கூட்டுறவு சமாசம் லங்கா சுகர் கம்பெனி மற்றும் பிசிசி லங்கா நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்தப்பட்டிருக்கின்றன. கைத்தொழில் அமைச்சு இந்நிறுவனங்களுடன் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சத்திருக்கிறது. இந்நிகழ்வு அண்மையில் நாராயணபேட்டில் உள்ள கைத்தொழில் அமைச்சரிடம் பெற்றது. இப்புதிய திட்டத்திற்கு லங்கா சுகர் நிறுவனம் மாதத்திற்கு 1000 மெட்ரிக் டன் சிவப்பு சர்க்கரையை விநியோகிக்க இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல பிசி லங்கா நிறுவனமானது இந்த ஒரு மாதத்திற்கு 20,000 லிட்டர் போத்தல்களில் அடைக்கப்பட்ட தேங்காய் எண்ணெய் சோப் மற்றும் ஏனைய உள்நாட்டு தயாரிப்புகளை வழங்கவிருக்கிறது. இந்த பொருட்கள் நாடு முழுவதும் உள்ள 75 நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக 3500க்கு மேற்பட்ட பிரதேச கூட்டுறவு சில்லறை விற்பனை நிலையங்களை வாயிலாக நுகர்வோருக்கு விநியோகிக்கப்படும். தேவையற்ற இடைத்தரகளை தவிர்ப்பதன் மூலம் சந்தை விலையை நிலையாக வைத்திருக்கவும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் தரமான பொருட்களை வழங்கவும் கூட்டுறவு அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருகிறது. தற்போதுள்ள 3500 விற்பனை நிலையங்களை 2029 ஆண்டுக்குள் 10,000 உயர்த்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதேபோல இந்திய கூட்டுறவு சங்கங்களோடு இணைந்து உயர்தர பொருட்களை இறக்குமதி செய்து விநியோகிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூட்டுறவு அமைச்சு தெரிவித்த விவகாரங்களும் பிரதானமான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அடுத்து மக்களின் பணத்தை கொள்ளையிட்ட இரு அரசு அதிகாரிகள் தொடர்பான செய்திகளும் பத்திரிகையில் வருகிறது. அப்பாவி மக்கள் வாழ்வாதாரத்துக்காக வழங்கப்பட்ட பணத்தை
வசனத்தை சுருட்டிய இருவர் இப்போது விளக்கமறையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்தி. அஸ்வசும கொடுப்பனவில் 1 கோடி ரூபாய் மோசடி, உறவினர் கணக்கில் வரவு வைத்து ஏய்ப்பு, நோர்வூட்டில் இரு பெண் அதிகாரிகள் கைது என்பது தினகரன் பத்திரிகையின் செய்தி. அதே போல ஏனைய பத்திரிகைகளிலும் அதுபான செய்திகள் வந்திருக்கின்றன. இன்றைய தமிழன் பத்திரிகையிலும் அவர்களுக்கான விளக்கமறியில் மேற்கோள் காட்டி அந்த செய்தி வந்திருக்கிறது. அஸ்வசும நிதி மோசடி, அரச பணியாளர்கள் இருவருக்கு மறியல் என்பதாக அந்த செய்திக்கு தலைவிடப்படுகிறது. அஸ்வசும நிதியில் இடம்பெற்ற ஊழல் மோசடி தொடர்பில் நோர்வூர் பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இரு உத்தியோகத்தர்களை நாளை 4ஆம் தேதி வரை விளக்கமறியில் வைக்குமாறு ஹட்டன் நீதிமன்றம் பதில் நீதவான் உத்தரவிட்டிருக்கின்றார். நேற்று காலை குறித்த சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தினுடைய பதில் நீதவான் நாராயணன் பார்த்திபன் உள்ளில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அஸ்வசும ஊழல் மோசடி ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் நோரூர் பிரதேச செயலகத்தின் கீழ் பணிபுரிந்து வரும் சுமார் 30க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்களிடம் இருந்து தகவல்கள் திரட்டப்பட்டிருப்பதாகவும் உள்ளக கணக்காய்வு நடவடிக்கை தற்போது தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அஸ்வசும தொடர்பான கணினி தகவல்களும் உள்ளக கணக்காய்வு அதிகாரிகளால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும ஊழல் மோசடி தொடர்பாக நோரூர் பிரதேச செயலகத்தில் பணியாற்றி வந்த இரு பெண் உத்தியோகத்தர்கள் வெள்ளிக்கிழமை மாலை ஹட்டன் விசேட குற்ற விசாரணை பிரிவுகளால் கைது செய்யப்பட்டார்கள். அஸ்வசும ஊழல் தொடர்பாக நோரூர் பிரதேச செயலகத்தில் பணிபுரிந்து வரும் அரசு ஊழியர்களுக்கு எதிராக தொடர்ந்து முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாகவும் அதன் அடிப்படையில் உள்ளக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் நுவரெலியா மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னக்கோன் தெரிவித்திருக்கின்றார். நோரூர் பிரதேச செயலகத்தில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றிய இரு அரசு ஊழியர்கள் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடமாற்றம் வழங்கப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் குறித்த உத்தியோகத்தர்களுக்கு எதிராக நோரூர் பிரதேச செயலகத்தினால் ஹட்டன் விசேட குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட இரு உத்தியோகத்தர்களும் 2025ஆம் ஆண்டு முதல் இதுவரை காலப்பகுதியில் 289,500 ரூபாய் மோசடி செய்திருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது. பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் அஸ்வசும கொடுப்பனவுகளில் ஊழல் மோசடி இடம்பெறுவதாக கிடைத்த பல முறைப்பாடு அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி நோரூர் பிரதேச செயலகத்தில் இரு அதிகாரிகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக கிடைத்த முறைப்பாடுகளின் கீழ் மாவட்ட செயலாளரின் நேரடி அறிவுறுத்தலின் பெயரில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விசாரணைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இரு அதிகாரிகளும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் அம்பகமோ பிரதேச செயலகத்துக்கும் மற்றொருவர் தலவாக்கலை பிரதேச செயலகத்துக்கும் இடமாற்றம் செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்ட இருவரும் 33 மற்றும் 30 வயதுடைய பெண்களிடம் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை அட்டன் விசேட குற்றவியல் விசாரணை பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்ற செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது பாதிக்கப்பட்ட, நலிந்த அல்லது வருமானத்துக்கு வழியில்லாத பாதிக்கப்பட்ட தரப்பினருக்காக அப்பாவி ஏழை எளிய பொதுமக்களுக்காக வழங்கப்படுகின்ற, அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற ஒரு நலன்புரி கொடுப்பனவு. அதை நீங்கள் களவெடுப்பு என்பது எந்த மனநிலையில் இருக்கிறது என்பது தொடர்பான விடயத்தில் மிகப்பெரிய கேள்வி எழுப்புகிறது. இங்கு மாத்திரமல்ல, இன்னும் பல பிரதேச செயலகங்களில் தொடர்பான விடயங்கள் குறித்து பொதுமக்களிடமிருந்து பல்வேறு முறைப்பாடுகள், மன உளைச்சல்கள் இருப்பதாக பல்வேறு தரப்பும் கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். சில இடங்களில் இந்த அதிகாரி இருவரும், இந்த பெண் அதிகாரி இருவரும் இந்த பணத்தை தங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் கணக்குகளுக்கு மாற்றி அதனை கையாளல் செய்திருக்கிறார்கள். சில பகுதிகளில் இது இந்த கொடுப்பனவானது, அசோசு கொடுப்பனவானது தகுதி வாய்ந்தவர்களுக்கு வழங்கப்படாமல் ஏற்கனவே அந்தஸ்து இருக்கின்றவர்கள் அல்லது ஏற்கனவே இந்த சிக்கலில் பாதிக்கப்படாதவர்களுக்கும் தெரிந்தவர்கள காரணத்தினால் சில அதிகாரிகளால் வழங்கப்பட்டிருப்பதான தகவல் முக்கியமாக இருப்பது. அசோசு கொடுப்பனவுக்கும் தகுதியற்றவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு போகிறது என்பதால் இன்னொரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. எனவே அது குறித்தும் உங்கள் பகுதிகளில் அப்படியான பிரச்சனை இருந்தால் அல்லது இந்த அஸ்வசம் வழங்கப்படுவதில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் சிக்கல் இருந்தால் இந்த நோர்வூட் பகுதியில் இருக்கின்ற மக்கள் எவ்வாறு முறைப்பாடு தொடர்ச்சியாக செய்து இந்த சம்பவத்தை அம்பலப்படுத்தினார்களோ அதே போல உங்கள் பகுதியில் அவ்வாறான பிரச்சனை இருந்தால் தொடர்பாக நீங்கள் முறைப்பாடு செய்து அது தொடர்பான விடயங்களுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது இங்கே முக்கியமாக நாங்கள் காணலாம். எனவே இப்போது வெளிப்படைத்தன்மையான ஒரு அரசு சேவைக்கான நடவடிக்கை இடம்பெற்று வரும் நிலையில் பொதுமக்களுடைய அந்த பிரச்சனை நிச்சயமாக செவி கொடுத்து அதற்கான தீர்வு வழங்கப்படும் என்பதை இந்த நோரூர் சம்பவம் வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.
அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து மெட்ரோ தாழ்தள பேருந்துகளில் பயணிப்பவருக்கு சிறப்பு சலுகைகள், 799 ரூபாய் கட்டணம் செலுத்தி எங்கும் பயணிக்கலாம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாட்டின் பொது போக்குவரத்து சேவையில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் இறக்குமதி செய்யப்பட்ட தாழ்தள மெட்ரோ பேருந்துகளில் வார இறுதியில் பயணிக்கும் பயணிகளுக்காக 799 ரூபாய் பெறுமதியிலான சிறப்பு சலுகை பொதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த இறக்குமதி செய்யப்பட்ட 104 மெட்ரோ பேருந்துகளின் பதிவு நடவடிக்கைகள் அடுத்த வாரம் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படவிருக்கிறது. தொடர்பாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன தெரிவிக்கையில், இந்த பேருந்துகள் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. பதிவு நடவடிக்கை நிறைவடைந்த பின்னர் இம்மாத இறுதிக்குள் அனைத்து 104 பேருந்துகளும் சேவையில் இணைக்கப்படும் என்று அவர் தெரிவிக்கின்றார். எனவே இதற்கிடையில் மெட்ரோ நிறுவனம் வார இறுதியில் இந்த சிறப்பு நடவடிக்கை ஒன்றை, அதாவது பயணிக்கும் பயணிகளுக்கு 799 ரூபாய் பெருமையிலான சிறப்பு சலுகை பொதி ஒன்றை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் எந்த பாதையிலும் எத்தனை தடவைகள் பயணம் செய்தாலும் 799 ரூபாய் செலுத்துவதன் மூலம் இந்த சலுகையை பெற முடியும். இந்த சலுகையின் கீழ் கட்டணம் செலுத்த பெரியவருடன் பயணம் செய்யும் 12 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கட்டணம் அறவிடப்பட மாட்டாது என்பது முக்கியமான செய்தி. பெரியவரோடு பயணிக்கின்ற 12 வயது குறைந்த சிறுவர்களுக்கு இதில் கட்டணம் இல்லை. பொதுமக்கள் மத்தியில் மெட்ரோ பேருந்து சேவையை மேலும் பிரபலப்படுத்தும் நோக்கில் இந்த சலுகை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரை காலமும் இந்த கொழும்பு அண்மித்த நகர்ப்புற பகுதிகளில் நெரிசலில் சிக்கி தவித்து நசுங்கி மக்கள் பயணித்த அந்த காலத்தை முடிவு கொண்டு வந்து இப்போது மக்கள் நிம்மதியாக இந்த குளிர்காற்றோடு அல்லது அங்கிருக்கின்ற குளிர்சாதன அந்த முறைமையோடு குளிரூட்டப்பட்ட பஸ்களில் நிம்மதியாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை இலங்கை மக்களுக்கு வருகிறது. அதற்காக 104 பஸ்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. செப்டம்பர் மாதம் தொடர்பான சேவை ஆரம்பமாகிறது. இன்னும் 600 அதிகமான மெட்ரோ பஸ்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டு மக்கள் நிம்மதியாக பயணிக்கக்கூடிய பொது போக்குவரத்தை விரும்பி பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம் இப்போது உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றதும் அந்த செய்தியை நாங்கள் தெரிவிக்க வேண்டும். முக்கியமாக அடுத்த இன்னும் ஒரு தகவல், கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான விடயத்தை மையப்படுத்திய செய்திகளும் இந்த தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. உயர்தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகள் செயலமர்வுகளுக்கு நாளை நள்ளிரவோடு தடை என்பதாக வீரகேசரி பத்திரிகை மற்றும் அதே போல தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுக்கின்றன. 2026 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை தொடர்பான மேலதிக வகுப்புகள் பாடவிதான பிரிவுகள் விரிவுரைகள் கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடத்துவது நாளை செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுடன் நிறுத்தப்பட வேண்டும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. 2026 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் மாதம் 10 தேதி முதல் செப்டம்பர் மாதம் 9 தேதி வரை 2532 பரீட்சை நிலையங்கள் ஊடாக நடத்தப்பட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே 1968 ஆண்டின் 25 இலக்க பொது பரீட்சைகள் சட்டத்தின் 22 உறுப்பறையின் கீழ் வெளியிடப்பட்டுள்ள கட்டளைகளுக்கு அமைவாக 2013 ஆறாம் மாதம் 21 தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைவாக பரீட்சைகளுக்கான தனியார் வகுப்புகளை ஏற்பாடு செய்தல் நடத்துதல் பாடம் தொடர்பான ஆலோசனைகள் கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகளை நடத்துதல் வினாபத்திரங்களை அச்சிடுதல் அவற்றை விநியோகித்தல் பரீட்சை வினாபத்திரத்தில் உள்ள வினாக்களை தருவதாகவோ அல்லது அதற்கு இணையான வினாக்களை வழங்குவதாகவோ சுவரொட்டிகள் பதாயைகள் கையேடுகள் இலத்திரின் அல்லது அச்சு ஊடகங்கள் மூலம் பிரசுரித்தல் அல்லது அவற்றை தன்வசம் வைத்திருத்தல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. எவரேனும் நபரோ அல்லது நிறுவனமோ இந்த கட்டளைகளையும் அறிவுறுத்தல்களையும் கவனத்தில் கொள்ளாது செயற்படின் அந்த நபர் அல்லது நிறுவனம் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள் என்பதாக பரீட்சைகள் திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. சீரற்ற வானிலை குறித்தான செய்திகளும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மலையகத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை போக்குவரத்து பாதிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பது நாங்கள் பார்க்கலாம். மலையக பகுதிகளில் நிலவும் தொடர் மழை பலத்த காற்று மற்றும் கடுமையான பனிமூட்டம் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதோடு மண் சரிவு அபாயமும் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பெய்து வரும் கடுமையான மழை மற்றும் கடும் காற்று காரணமாக நுவரெலியா ஹட்டன் பிரதான வீதியின் தலவாக்கலை சென்ட் கிளையர் நீர்வீழ்ச்சி பகுதியில் மரம் ஒன்று முறிந்து
விழுந்துடுமினால் அங்கு வீதி ஊடான போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு ஒரு வழியாக அது மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்டி கலகா பிரதான வீதியின் நில்லம்பை பகுதியில் பிரதான வீதியில் கடுமையான மழை காரணமாக கட்பாறை ஒன்று சரிந்து விழுந்திருக்கிறது. காரணமாக இவ்வீதி ஊடாக பயணிக்கும் வாகன சாரதிகள் அவதானமாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. நேற்று காலை முதல் பெய்த கடும் மழை காரணமாக வீசிய பலத்த காற்று காரணமாக மலையகத்தின் பெரும்பாலான வீதிகளில் மரங்கள் முறிந்துவிடும் வாய் நிலவியதோடு மேலும் சீரட்ட காலை காரணமாக ஹட்டன் நுவரலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு வரையிலான பிரதான வீதிகளில் மண் சரிவு ஆய்வு காணப்படுவதாகவும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவிக்கிறது. மலைப்பாங்கான பிரதேசங்கள் மற்றும் பிரதான வீதிகளில் பயணம் செய்யும் போது சாரதிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதான செய்திகளும் பிரதானமாக இருப்பதை காணும். இதேபோல அங்கிருக்கின்ற மலையகத்தின் பெரும்பாலான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பல நீர்த்தேக்கங்களுடைய வான்மட்டம் வான்பாயும் எல்லையை அடைந்திருக்கின்றன. இதன் காரணமாக அவை இப்போது திறக்கப்படும் அபாயம் இருக்கிறது. பல நீர்த்தேக்கங்களுடைய வான் கதவு குறிப்பாக கனியனுடைய நீர்த்தேக்கத்தினுடைய வான் கதவுகள் திறக்கப்படுவதனால் கல்லிகையில் நீர்மட்டம் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. மகாவலிகையில் நீர்மட்டம் அதிகரித்திருக்கிறது. எனவே இந்த விவகாரம் குறித்தும் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் இப்போது அறிய தருகின்றோம். அதே போல மற்றொரு தகவலும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக வந்திருக்கிறது. அதுகுறித்து பார்க்கலாம். அருண பத்திரிகையில் முகுதட்ட வெட்டனு பகலும் தாஹத்தரின் எக்காக் கொடகசை என்பதாக அந்த செய்திக்கு தலைவர் அம்பலாங்கோட கடல் பகுதியில் இந்த கொள்கலன் கரையொதுங்கி இருக்கிறது. எனவே தனியார் கப்பல் கம்பெனி ஒன்றுக்கு சொந்தமான 17 கொள்கலன்கள் கப்பலில் இருந்து விழுந்திருக்கிறது கடலில், வெற்று கொள்கலன்கள். எனவே இந்த கொள்கலன்கள் தற்போது கடலில் மிதந்து அவை வெவ்வேறு பகுதிகளுக்கு செல்கின்றன. அந்த வகையில் நேற்று தினம் அம்பலாங்குட கடற்பகுதியில் வைத்து ஒரு கொள்கலன் கரை ஒதுங்கியிருக்கிறது, அதை மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏனைய பகுதிகளில் இந்த கொள்கலன் மிதந்து செல்கின்ற பகுதிகளில் மீன்பிடி நடவடிக்கை ஈடுபடும் ஆழ்கடல் மற்றும் அதே போல சிறு மீன்பிடி படகுகளைச் சேர்ந்தவர்கள் மீனவர்கள் இதுகுறித்து மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். அதே போல கடல் பகுதிகளில் காற்றானது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதனால் அதுகுறித்தும் மீனவர்கள் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். எனவே இதுகுறித்து வளிமண்டல திணைக்களம் விடுக்கின்ற எச்சரிக்கை துறையில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட இன்னும் ஒரு தகவலும் இருக்கிறது. திவயின பத்திரிகையில் மேகவோ முகுதேதி யாத்ராவ பெரளி அத்துர்தான் ஓ தீவரை கு சிறு ஹமுவை அனைக்கா நிருப்பதிரிவ கொடவிமிட்ட என்பதாக அந்த செய்திக்கு தடைபடப்படுகிறது. எனவே நீர்கொழம்பு கடலில் இந்த கடும் காற்று காரணமாக படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு மீனவர் காணாமல் போயிருந்தால் அவர் இப்போது அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. எனவே மற்றொரு மீனவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த விடயங்கள் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். மீனவர்கள் இந்த எச்சரிக்கைகள் தொடர்பில் நீங்கள் மிகுந்த சிரத்தையோடு கவனத்தோடு செயற்பட வேண்டும் என்பது முக்கியமான தகவல். அருண பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி, கழு பாலம ஹதான் கெனா யாந்திராத் வத்ரோட்ட யாட்டவிழா என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணலாம். பேராதனை கழு பாலம் என்ற கருப்பு பாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலத்தில் ஏற்கனவே தித்வா சூலாவரி காரணமாக சேதமடைந்த பகுதிகள் இப்போது சீர் செய்யப்பட்டு வந்தன. அதற்காக கொண்டுவரப்பட்ட இயந்திரங்கள் தற்போது இந்த நீர்வரத்து அதிகரித்ததன் காரணத்தினால் இப்போது அந்த பகுதியில் இருக்கின்ற இந்த உபகரணங்களும் இப்போது சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே மகாவலி ஆற்றினுடைய நீர்மட்டம் தற்போது அதிகரித்து வரும் நிலையில் இந்த பேராதனை பாலம், கழுப்பாலம் அல்லது கருப்பு பாலம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலம் நிர்மாணப் பணிகள் தீவிரமாக இடம்பெற்று வந்தன. எனவே அதற்காக கொண்டுவரப்பட்ட இந்த இயந்திரங்களும் சேதமடைந்திருப்பதாக அந்த செய்திகள் வந்திருப்பதை காணலாம். டெங்கு குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

சுயாதீன செய்தி பார்வை இருந்திருக்கிறோம். அந்த வகையில் டெங்கு தொற்று தொடர்பான செய்திகளும் முக்கியத்துவம் பெறுகிறது. அருண பத்திரிகை வெளியான செய்தி, டெங்குவலின் ஜூலி மாசிய கப்காசா என்பதாக அருண பத்திரிகை தலைப்பிட்டு காணலாம். இந்த டெங்கு காரணமாக ஜூலை மாதத்தில் 29,980 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒளி பிரிவு தெரிவிக்கின்ற விடயத்தை மேற்கோள் காட்டி இன்றைய அருண பத்திரிகை தலைப்பிட்டு காணலாம். எனவே இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக 86,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒளி பிரிவு தெரிவிக்கின்ற கருத்து இன்றைய தினம் பத்திரிகை வந்திருப்பதை காணலாம். திவைன பத்திரிகையும் அதற்கு தலைப்பெற்றுவதை காணலாம். டெங்கு ரோகின் அசு ஹயதாக் மரண ஹெட்டதாக் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம். 86,000 அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியிருப்பதோடு 62 மரணங்களும் பதிவாகியிருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகையில் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டில் டெங்கு நோய் பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்த நிலையில் நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டவரின் எண்ணிக்கை 86,000 கடந்திருக்கிறது. 62 மரணங்கள் பதிவாகியிருப்பதாக தேசிய டெங்கு ஒளி பிரிவு சுட்டிக்காட்டியிருக்கிறது. அதேவேளை 137 சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகள் அதி அபாயகரமான பகுதிகள் அடையாளம் காணப்படுகிறது. அந்த வகையில் டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று முன்தினம் வெளியிட்டுள்ள தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் டெங்கு நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மரண வீதம் 0.7 வீதமாக காணப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. மேல் மாகாணமே அதிக அபாயம் கொண்ட பகுதியாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக மத்திய மாகாணம் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக தென் மாகாணம் இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் குறித்து மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றோம். அடுத்து மற்றொரு செய்தி குறித்து நாங்கள் இப்போது விரிவாக பார்க்க தமிழ் பேசும் கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதி அனந்தகுமார் திசாநாயக்கவை இன்று சந்தித்து பேசவிருக்கிறார்கள். இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழ் பேசும் மக்களின் 6 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளை இன்று சந்திக்கிறார் ஜனாதிபதி. அனுர காணி பிரச்சினை, மாகாண தேர்தல் மற்றும் புதிய அரசியல் விடயங்கள் குறித்து வலியுறுத்த தீர்மானம் என்பதாக இன்றைய தமிழ் பத்திரிகை தலைப்பிடுகிறது. தமிழ் பேசும் மக்களின் 6 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்கவை இன்று காலை ஜனாதிபதி செயலகத்தில் சந்திக்க ஏற்பாடாகியிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தலைவர் சி வி கே சிவஞானம், பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் இரா சாணக்கியன், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பில் செல்வம் அடைக்கலாதன் எம்பி, சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார் ஆகியோரும்

எம் அஷ்ரப் தாகீர் எம்பி அதே போல ஆகியோர் இங்கே பங்கெடுக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே இந்த ஆறு கட்சிகளின் தலைவர்கள் கடந்த வியாழக்கிழமை இணையவழியில் கூடி ஜனாதிபதியுடன் கலந்துரையாடலின் போது எடுக்க வேண்டிய பொது நிலைப்பாடுகள் குறித்து தங்களுக்குள் பேசி இறுதி முடிவு எடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் அவர்கள் ஜனாதிபதி சந்திக்கப் போகிறார்கள். அதற்கு பின்னர் மாலை வேளையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் சந்தித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார்கள். குறிப்பாக இது பிரதானமாக பெருந்தோட்ட மக்களுடைய காணி உரிமை தொடர்பான விவகாரம் குறித்தும் முக்கியமாக பேசப்பட இருப்பதாக நேற்று தினம் ரத்தினபுரி பகுதியில் இடம்பெற்ற காவத்தில் இடம்பெற்ற நிகழ்வின் போது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பதை காலம். காணி பிரச்சினை, வடகிழக்கு மக்களுடைய மீள்குடியேற்ற பிரச்சினை, அங்குள்ள காணி பிரச்சினை, அதே போல மாகாண தேர்தல் அரசியலமைப்பு உருவாக்கம் தொடர்பான விடயங்கள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட இருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். விமல் வீரவன்ச கருத்தொன்றை முன்வைக்கிறார், அது குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினம் அந்த செய்தி வீரகேசரி பத்திரிகையினோடு உட்பக செய்தியாக இடம்பிடிக்கிறது. இலங்கையை குற்றங்களின் ராஜ்யமாக காட்டவே செம்மணி, சிங்களவர்களின் வரிப்பணத்தில் செம்மணி அகழ்வு என்கிறார் விமல் வீரவன்ச் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றுகிறது. இலங்கையை குற்றச் செயல்களின் ராஜ்யமாக சர்வதேச காண்பிப்பதற்காக சிங்களவர்களின் வரிப்பணத்துடன் செம்மணி மனித புதைக்குழி அகலப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பு சிங்களவர்களை கொன்று புதைத்த புதைக்குழிகள் பற்றி காணாமல் போன அலுவலகம் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியிருக்கிறார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியினுடைய அலுவலகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை கேட்டிருக்கிறார். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் தற்போது தீவிரப்படுத்தப்படுகிறது. அதற்கு நீதி கோரி கத்தோலிக்க அருத்தொந்தையர்கள் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் போராடி வருகிறார்கள். இலங்கை குற்றங்கள் நிறைந்த ராஜ்யம் இங்கு யுத்த குற்றங்களும் இனவழிப்பும் இடம்பெற்றுள்ளன என்று சர்வதேச அரங்குக்கு காண்பிக்கும் செயற்பாடுகளே தற்போது இடம்பெறுகிறது. இந்த நாட்டில் வரி செலுத்துவதில் சிங்களவர்கள் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள். எனவே சிங்களவர்களின் வரிப்பணத்தை கொண்டு காணாமல் போன அலுவலகம் செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளை இந்த அரசாங்கம் வந்ததன் பின்னர் தீவிரப்படுத்தியிருக்கிறது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் அரசு நிறுவனமாக காணப்பட்டாலும் அது தனிப்பட்ட நிகழ்ச்சியினருக்கு அமைவாகவே செயற்படுத்தப்படுகிறது. எனவே புலிகள் அமைப்பால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சிங்கள போலீசார் சிங்கள மக்கள் பற்றி காணாமல் போன அலுவலகம் எவ்வித நடவடிக்கையும் முன்னெடுக்கவில்லை. ராணுவத்தின் முன்னாள் உயர் அதிகாரிகளுக்காக கொண்டு செயற்பாடுகளே தற்போது முன்னெடுக்கப்படுகின்றன. இலங்கையில் இனப்படுகொலையும் யுத்த குற்றங்களும் இடம்பெற்றதாக சர்வதேச காண்பிக்கும் போக்கு காணப்படுகிறது என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். பாதிக்கப்பட்ட தரப்பினர் மீது அதிக கரிசனை கொண்டு தற்போது நியாயமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் அதில் அவர் பிரித்து பார்ப்பது சிங்கள மக்களுடைய வரிப்பணத்தில் தமிழ் மக்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தோண்டப்படுகின்றதாக துணியில்தான் இப்போது விமல் வீரன்ஸ் அவர்கள் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் இன்று தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தகவலோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும்

0: தலைவலி, காய்ச்சல், குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
2: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
3: அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். நேர்களை போது முதல் வணக்கம் வசதம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நான் உங்கள் பிரேமுடன் சங்கர். ஒரு இனிமையான நாள், புதிய மாதத்தில் புதிய துவக்கத்தில் எல்லாரும் வேலைக்காக ஓடிட்டு இருப்பீங்க. இந்த வேலைக்காக ஓடிட்டு இருக்க நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா, காலையில் உங்களுக்கான நிறைய விடயங்களை அள்ளி கொண்டு வந்து தருவதற்காக நானும் வந்திருக்கிறேன். நிகழ்ச்சியில தொடர்ந்து ஏராளமான விடயங்கள் வர காத்திருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இன்றைய நாள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான நாளாக அமையட்டும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட நிகழ்ச்சியில் முதலாவது நாம் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3067வது அத கோட்டிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 7, 40, 47, 58. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்கள் 7, 40, 47, 58. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,12,880 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,18,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4,953வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 20, 32, 45 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 1, 20, 32, 45 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,41,95,560 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 95 லட்சம் ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 5,402வது சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 8, 19, 43, 79 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 8, 19, 43, 79 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 3, 8, 0, 3, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 8, 0, 3, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 7,58,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,19,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 3,241வது சூப்பர்பால் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்களாக 28, 42, 58, 64 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்களாக 28, 42, 58, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்லிப்பின் விசேட இலக்கங்களாக 9,02,99 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9,02,99 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 55,15,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,37,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 2,417வது கப்ருக்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 24, 29, 47, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 24, 29, 47, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,08,53,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,99,00,000 ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 9,75வது சுப்பிரிதான சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 6, 0, 2, 9, 8, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 6, 0, 2, 9, 8, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 33,100,000 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,56,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 449வது ஜயசம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 2, 9, 8, 5. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 2, 9, 8, 5. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 21 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 56,08,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டுக்கப்பட்ட 1,071வது சசிரலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் வெற்றி இலக்கங்களாக 9, 38, 42 தெரிவாகியுள்ளது. மீண்டும் வெற்றி இலக்கங்கள் 9, 38, 42 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 34,57,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி தேசிய அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 383வது சுபதவ சக்கலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 18, 36, 55 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி கும்பம் வெற்றி இலக்கங்களாக 18, 36, 55 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 3, 6, 3, 7 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 3, 6, 3, 7 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசல்கள், 2, 50,000 ரூபாய் பரிசல்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 78,41,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து தங்க நாணயங்களும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 4509வது கொவிசத்தல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 4509வது கொவிசத்தல்லத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 6, 22, 63, 76 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து டபிள்யூ வெற்றி இலக்கங்களாக 6, 22, 63, 76 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசல்கள் 4 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 73,70,960 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 7,57,41,269 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 6,267வது மாஜன சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 8, 8, 5, 5, 7, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 8, 8, 5, 5, 7, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும், 1 லட்சம் ரூபாய் பரிசுகள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,89,76,560 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,13,42,344 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்த நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 2,297வது தனநிதானிய லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 15, 24, 44, 82 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஓ வெற்றி இலக்கங்களாக 15, 24, 44, 82 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 0, 3, 3, 4 தெரிவாகியுள்ளது. மீண்டும் விசேட இலக்கங்களாக 0, 3, 3, 4 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள், 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 47,87,080 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,21,74,248 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் 2,615வது மெகா பவர் லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 2 வெற்றி இலக்கங்களாக 15, 39, 48, 65 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி சூப்பர் இலக்கம் 2 வெற்றி இலக்கங்களாக 15, 39, 48, 65 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள், 3 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 66,90,760 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 1,576வது ஹந்தான லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் ராசி துலாம் வெற்றி இலக்கங்களாக 6, 31, 33, 39 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி துலாம் வெற்றி இலக்கங்களாக 6, 31, 33, 39 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசல்கள், 14 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 71,49,180 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,29,191 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட அத சம்பத நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட 842வது அத சம்பதவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 5, 5, 7, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே வெற்றி இலக்கங்களாக 5, 5, 7, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசில்கள் 46, 2,50,000 ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 42,54,160 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் நேற்றைய நாளில் சீட்டிலுக்கப்பட்ட 535வது ஜெயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 7, 2, 0, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து வி வெற்றி இலக்கங்களாக 7, 2, 0, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் விசேட இலக்கங்களாக 3, 7, 9, 0 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 7, 9, 0 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 5 லட்சம் ரூபாய் பரிசு ஒன்றும், 50,000 ரூபாய் பரிசில்கள் 34 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 59,05,720 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: மேலான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
1: மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
3: பாதுகாப்பான பயணத்திற்கு

வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நாள் எல்லாரும் பரபரப்பா இருப்பீங்க. காரணம், இது ஒரு திங்கட்கிழமை, வார இறுதியில் ஆட்டம் போட்ட எல்லாருமே ஓட்டம் எடுக்கிற நாள். இன்றைக்கு காரணம், எல்லாருக்குமே வேலை இருக்கும். ஸோ அப்படி வேலைக்கெல்லாம் கிளம்பி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு நாள் இருந்த சந்தோஷம் இன்னைக்கும் உங்கள் முகத்தில் ஒரு புதுப்பொழிவாக தெரியணும். நம்மளை பார்க்குற எல்லோருமே நம்மளை பார்த்ததும், ஆஹா அழகாக இருக்கீங்களே இன்னைக்கு அப்படின்னு சொல்லணும்னு தான் எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஸோ இந்த அழகு வந்து உங்களுக்கு வேணும். காலம் போக போக இந்த அழகு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சர்மம், இப்போ எல்லாம் மீண்டு வரணும் எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். இயற்கையாகவே உங்கள் உடம்பில் கலோஜன் உற்பத்தி அதிகரித்து இது என்ன பண்ணும், உங்களுக்கான இயற்கை அழகை மீட்டு கொண்டு வந்து தரும் அப்படிங்கிறது தான் இன்றைய நாளுக்கான சிறப்பான விஷயமா நான் சொல்கிறேன். ஸோ வாங்கி பயன்படுத்தி வரேன். காகில் ஸ்பிட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் இது உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய தினம் நாடு கொஞ்சம் வெப்பமாக இருக்கும் போல தான் தெரியுது. காலையிலேயே நாங்கள் வரும்போதெல்லாம் அப்படி இருக்கலை, பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் அதிகமான வெப்பம் காணப்படும்னு சொல்கிறாங்க வளிமண்டல திணைக்களம். மதுரையும் கிழக்கு வடமத்திய மாகாணங்கள் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மொன்றாகலை ஆகிய மாவட்டங்களிலும் சில இடங்களில் எச்சரிக்கை மட்டத்தை விட அதிகமான வெப்பம் உணரப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அந்த பக்கத்தில் இருக்கவங்க அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்திட்டு, காலையிலே வேலைக்கு கிளம்பும்போது நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் வளர்த்துக்கொண்டே வேலைகளுக்கு கிளம்புங்க. யாரை போட்டு கொடுக்கலாம், யாரை காலி பண்ணலாம், எவன் வாழ்க்கையை எப்படி மாற்றலாம் அப்படின்னு இல்லாமல், நம்ம எப்படி நம்மளை முன்னேற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு கிளம்பி போனீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், கூட இருக்கவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6.

ஜேசன் சஞ்சய் அவர்களோட பாடல் சிக்மா, விஷயின் மகன் அவரோட சிக்மா திரைப்படத்துக்காக வந்த ஒரு பாடல். இதுக்கு முதல்வி வந்த சர்வம் படத்துலேருந்து சுட்டா சூரியன பாடலுமே வந்து அவரோட ஃபேவரட் பாட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. காரணம், எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த பாட்டை நான் கேட்டேன்னா ஓகே ஆயிடுவேன் ஈவன் மியூசிக்கில் அப்படின்னு. அதனாலே தான் அந்த பாடலும் இந்த பாடலும் பேக் டு பேக் உங்களுக்கு தந்ததுதான். காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம் கேட்டுட்ருக்கேன். இந்த நேரம் காலை 8 மணி.

காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்திருக்கிறோம். வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் தாமரையின் வரிகளில் கேட்டு வந்திருந்த பாடல் கட்க கட்க. ஆண்ட்ரியா மற்றும் நக்குல் அவங்களோட சேர்ந்து தேவன் ஏகாம்பரம் பாடியிருந்தார் இந்த பாடல. அதுவும் தேவன் ஏகாம்பரத்தோட வாய்ஸ் வர்ற மாடுலேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வா சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு காலையிலேயே இந்த பாடல் கேட்கும் போது ஒரு புதிய எனர்ஜி எனக்கு கிடைச்சது, அதே மாதிரி எனர்ஜி உங்களுக்கும் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. சரி, இந்த நாளில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏராளமான விடயங்கள்லாம் நடக்க காத்துட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விடயங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் தரவிருக்கிறேன். அடுத்ததாக முதல்ல வந்து தலைப்பை ஞாபகப்படுத்திடுவோம். இன்றைய நாள் என்ன தலைப்பு நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விடயம். இன்றைய சமுதாயத்தில் அதிகமாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படிங்கிறது அதிகரித்து வருது இல்லையா. இளைஞர்கள் அதிகமாக இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. உங்களிடம் நான் கேட்க போறது, இந்த காலத்து இளைஞர்கள் ஏன் அதிக அளவில் இந்த போதைப் பொருள் பாவனையை நோக்கி நகர்கிறார்கள், இதற்கான காரணம் என்ன, எப்படி இதை தடுத்து கொள்ளலாம், பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களது கருத்துக்களையும் என்னோடு. 0112 2 7 5 0 0 1 அல்லது 0112 2 7 5 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு அப்படி இல்லைன்னு சொன்ன வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம். இன்றைய கால இளைஞர்கள் போதைப் பொருளை நோக்கி அல்லது போதைப் பொருள் கலாச்சாரத்துக்குள் அதிகமாக போக காரணம் என்ன, எவ்வாறு தடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க. அங்கே காலை பொழுது நிற்சாகம் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருக்கோம். அதன் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கருத்துக்களை பதிவெல்லாம் சேர்த்துக் கொள்வதற்கு நானும் மிக ஆவலாக இருக்கிறேன். இன்றைய தினம் சில இடங்கள், அதுவும் கண்டி, நுவரெலியா, கேகால போன்ற பிரதேசங்களில் மண் சரிவு அபாயம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சரியா, இந்த மண் சரிவு அபாயம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எட்டியாந்தோட்டை மற்றும் நுவரெலியா மாவட்டத்தின் நம்பகமு மற்றும் நாவூடு ஆகிய பிரதேசங்களுக்கு இரண்டாம் நிலை கட்ட மண் சரிவு எச்சரிக்கை அபாயம் வந்து விடுத்திருக்காங்க. இதில் கண்டி மாவட்டத்தின் பஸ்பாகே கோர்ல மற்றும் கேகாலை மாவட்டத்தில் உள்ள இடங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரண்டாம் நிலை மண்சரிவு அபாயம் வந்து விடுக்கப்பட்டிருக்கு. நாட்டில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான வெப்பம் நிலவுது, இன்னொரு பக்கம் வந்து மலை மண் சரிவுன்னு இருக்கு. இயற்கை எழில் கொஞ்சம் நாடு தானே, எல்லா பக்கமும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும். எந்த பிரச்சனை எப்படி இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் தூக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணும், இந்த நாளை உற்சாகமாக கொண்டாடுவோம்.

காலை பொழுதின் உற்சாகம் வடக்க வசனம் கேட்டுருக்கிறீங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் பட்டாம் பூச்சிய ஜி வி பிரகாஷ்குமாரின் இசையில் நம்மளோட சுபலாஷினி பாடியிருந்தாங்க. பாட்டு வரி எழுதினவர் தான் இதில் ஹைலைட்டு, அருண்ராஜ் காவராஜ் அவர்கள் தான் எழுதியிருந்தாங்க. ஆஹா, ஒரு காலத்தில் நெருப்புடான பாடல் எழுதி எல்லாரையும் தெரிவிக்க விட்டவர் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாலாம் பாட்டு எழுதிருக்கு. நிறைய பாடல் எழுதியிருக்காரு, பட் இந்த பாடல் ஒரு அடிஷ்னல் தகவல். இப்படி இருக்கும்போது கேகாலை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பேருந்து வந்து மோதி, இரு பேருந்துகள் மோதி கிட்டத்தட்ட 18 பேர் வந்து காயமடைந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் தனியார் பேருந்தும் ஒன்று தான் மோதி இருக்கு. இதில் 18 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ வாகனங்களை செலுத்தும் போது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி பலமுறை நாமளும் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் கேட்கறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு அந்த வேகம், காலையிலேயே வேகம் எடுத்து போயிடணும், முந்திக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நீங்கள் எடுக்கிற அந்த 5 செகண்ட் வேகம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 18 பேரையும் சேர்த்து அந்த வீதியில் பயணித்த எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆபத்தை உண்டாக்கியிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வாகனங்களில் பயணம் செய்யும்போது ரொம்ப கவனமாக பயணங்களை மேற்கொள்ளுங்க. இந்த சீரற்ற காலநிலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் நிலவுது நாட்டின் பல இடங்களிலும். அதில் மிக முக்கியம் மத்திய மாகாணத்தின் அட்டன் மற்றும் ஊரலியா கல்வி வலயங்களுக்கு உட்பட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்பட்டா விடுமுறை வழங்குறதுக்கான அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் இந்த மண்சரிவு அபாயம் எல்லாம் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மத்திய மாகாண பிரதம செயலாளர் வந்து இந்த விடயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தேவை ஏற்படின் பாடசாலை அதிபர்களுக்கு வந்து அதிகாரம் இருக்கு மாணவர்களுக்கான அல்ல பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்குவதற்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் இருக்கிறவங்களும் மாணவர்களும் சரி மற்றவர்களும் சரி மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க அப்படிங்கிற விடயத்தையும் ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். காரணம் நாம் எல்லாருமே அழகானவர்கள் தான் சரியா. அப்படி இருக்கும்போது இந்த அழகில் சின்னம் மெருகு ஏற்றிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் அல்லது பொலிவான சருமம் இவையெல்லாம் வேணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இது எல்லா ஆசையும் தீர்த்து வைக்க வருது உங்களுக்காக கிளிஃப் கலோஜின் நேச்சுரல் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இயற்கையாகவே உங்கள் உடம்புல கலோஜின் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு இயற்கை அழகை மீட்டெடுத்து தரும். காகில் ஸ்புட்சிட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து இப்போது மிக அதிகமாக நம்ம நாட்டில் பரவி வர்ற ஒரு விடயம். இதை இப்போவே தடுத்தாக வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எல்லோருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லணும். அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, மக்கள் மத்தியிலையுமே இந்த விழிப்புணர்வு மிக மிக அவசியம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் புதிய வேலைத்திட்டத்தை ஒன்று நடைமுறைப்படுத்துகிறாங்க. முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு, தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருளை தடுக்கும் தேசிய வேலைத்திட்டம். இந்த போதைப் பொருளை எப்படியாவது அடியோடு ஒழித்து விட வேண்டும். இந்த இளைஞர் சமுதாயத்தை இல்லை, நம்ம இலங்கை நாட்டில் இருக்க சமுதாயத்தை வந்து காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கிறதுனாலே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விழிப்புணர்வை வந்து ஒரு பிரச்சாரமாக மேற்கொள்கிறாங்க. தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருட்களில் ஆபத்தான விளைவுகள் குறித்து மக்களுக்கு வந்து அறிவுறுத்தல்களை வழங்க போகிறாங்க. இந்த மாதிரியான போதைப் பொருள்களின் ஊடாக என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது நாம் நினைக்கிற மாதிரியோ இல்லை நம்மளோட ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் வரப்போகுது, இது நம்மளோட சமூக மற்றும் குடும்ப ஆரோக்கியங்களில் என்ன மாதிரியான தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிற விழிப்புணர்வு வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் முழு நாடுமே ஒன்றாக அப்படிங்கிற தேசிய வேலைத்திட்டமானது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடைமுறைப்படுத்த இருக்கிறது. தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம், வசந்தம். Da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da da

0: காற்றலையில் முதல்வர் வசந்தம் எஃப்எம்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
2: மனம் பேச தயங்கும் மொழிகளை மெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
3: நானும் போவது
2: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய் சொல்லிற்கினிய தமிழோடு சிவியூரம் மொழி பேசும் பாடலாய் பாடலாம்.
3: பாட்டுதான்
2: இதயம் ரசிக்கும்.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகங்கள் நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. காலை பொழுதுலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக தெரிய வேண்டும், கண்ணாடி முன் நிற்கும் போது கண்ணாடியும் நம்மளை காதலிக்க வேண்டும், கண்ணாடியாவது காதலிக்க வேண்டும் அப்படியும் இருக்கு இல்லையா. கண்ணாடியும் காதலிக்க வேண்டும், கண்ணாடியாவது நம்மளை காதலிக்க வேண்டும், இந்த மாதிரி ரெண்டு மனப்பாங்கோடு எல்லாரும் இருப்பீங்க. பட் இருந்தாலும் எது எப்படி இருந்த போதிலும் பார்ப்பதற்கு நீங்கள் வந்து உள்ள வெளியே ரெண்டு மாதிரியும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிளிஃப் கலோஜன் நேச்சுரலை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு வந்து வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல், பொலிவான சர்மம், இவை எல்லாவற்றையும் உங்களுக்காக மீட்டெடுத்து தரும் கிளிஃப் கலோஜன் நேச்சுரல். இயற்கையாகவே உங்கள் உடம்புல வந்து கலோஜன் உற்பத்தியை அதிகரிச்சு, கலோஜின் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அழகாக இருப்பதற்கு சுரக்கப்படுற ஒரு ஹார்மோன், அதை அதிகரிக்கும், அதுதான் மேட்டர். சரியா, எங்கெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காகில் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்துகளையும் நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம். பாதைகளில் அதிகமான வாகன விபத்துகள் வந்து ஏற்படுறது மிக மிக இயல்பான ஒரு விடயமாக மாறிவிட்டது. காலையிலே நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கண் முன்னாடி சிறிய அளவுலேயோ பெரிய அளவுலேயோ ஏதோ ஒரு வாகன விபத்து நம் கண் முன்னாடி தென்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் நம்மளால் நகர்ந்து செல்லவே முடியாது அப்படின்னு சொல்லாமல் இந்த காலகட்டங்களில். காரணம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முறைகேடான முறையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வாகனங்களை செலுத்துதல், அப்படி இல்லைன்னு சொன்னால் வீதி சமிஞ்சைகளை வந்து பின்பற்றாமல் இருக்கிறது, அதிக வேகமும் சரி, ஏராளமான காரணங்கள் இருக்குது இந்த வாகன விபத்துகள் வந்து இடம்பெறுறதுக்கு. அதில் ஒரு காரணம் தான் இந்த போதைக்கு அடிமையாகிறது அல்லது போதைப் பொருட்களை அல்லது மதுபான மருந்து விட்டு வாகனங்களை செலுத்துறதும் ஒரு காரணமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது இதை பற்றிய தெளிவை வந்து இந்த கால இளைய சமுதாயத்துக்கு அல்லது மாணவர்கள் வாங்குங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம். அந்த அடிப்படையில் ஐடிஎன் ஊடக வலையமைப்பு ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிற செயற்திட்டத்தை வந்து செயற்படுத்துகிறாங்க. நாடுலாவிய ரீதியில் இருக்க பாடசாலை மாணவர்களுக்கு இந்த வீதி விபத்துகள் எப்படி ஏற்படுது, எப்படி தவிர்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வையும் ஏற்படுத்திட்டு இருக்காங்க. வருகின்ற மாதங்களையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாடசாலைகளுக்கு விஜயத்தினை மேற்கொள்வதற்காக அவங்க தயாராக இருக்காங்க. அது பற்றிய தகவல்கள் வரும்போது உங்களோட நானும் பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைய தினம் நான் கேட்டிருந்த தலைப்பானது இன்றைய கால இளைய சமுதாயம் அதிகப்படியான போதை பொருட்கள் மீது ஆர்வம் கொண்டிருக்காங்க இல்லை நாட்டம் கொண்டிருக்காங்க, அது அவங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத தாண்டி ஏன் இப்படியான ஒரு சூழல் வந்து இங்கே உருவாகியிருக்கு அண்ட் இதை எப்படி தடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் நான் வந்து கேட்டிருக்கேன். அதை பின் மேற்கொள்ளுங்க 0112-7575-001 அல்லது 0112-7575-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைனா வசந்தத்தின் ஃபேஸ்புக் வாங்க, அங்கே காலை பொழுது உற்சாகம் வணக்கம் வசந்தத்துக்காக ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதன் கீழே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. இது வணக்கம் வசந்தம், நான் சங்கர் புஷ்பராஜ்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.8 உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறீங்க. இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக இருக்க வேண்டும், இல்லை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், இந்த சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமூகமாக மாற வேண்டும் அப்படிங்கிற பொறுப்பு வந்து எல்லோருக்குமே இருக்கு. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் பொறுப்பும் அது. இப்படி இருக்கும்போது முழு நாடுமே ஒன்றாக இணைந்து ஒரு செயல்திட்டத்தை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒரு முடிவெடுத்திருக்காங்க. தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருளை வந்து தடுத்தே ஆக வேண்டும். இது வந்து சாதாரணமாக ஏதோ ஒரு களியாட்ட நிகழ்வுகள்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல பயன்படுத்தி அதுக்காக பழக்கப்பட்டு அதுக்கப்புறம் இதற்கே அடிமையாகும் இந்த இளைஞர் கூட்டத்தை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். காரணம் இந்த சமூகமயம் அப்படின்னு சொல்லி, இல்லை சோஷியல் ஆகிட்டோம் நாங்கள் வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிற நிறைய கூட்டமே வந்து வாய் வலிக்க நிறைய தத்துவங்களை பேசுகிற நிறைய பேர், அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் சொல்லணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்கிறது அடுத்தவங்களுக்காக இருக்கும், ஆனால் செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போதைப் பொருட்களை உள்வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த தீங்கு விளைவிக்கும் போதைப் பொருட்கள் அப்படிங்கும்போது பொதுவாக நமக்கு தெரியாத, கேள்வியே படாத ஏராளமான போதைப் பொருட்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக அந்த ஹெராயின், ஐஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குஷ், ஆஷ், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் வந்து இன்றைய கால இளைஞர்களுக்கு அடிமைப்படுத்துவதற்கோ இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இப்படி இருக்கும்போது இதை முற்றாக நாம் எல்லோரும் சேர்ந்து இணைந்து முழு நாடுமே ஒன்றாக இணைந்து வந்து ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செயற்திட்டத்தை வந்து ஒரு விழிப்புணர்வு நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் முன்னெடுத்துட்டு இருக்காங்க. நாமளும் அதுக்குள்ளே ஒரு பங்காளிகளாக மாறி இந்த போதை என்கிற ஒரு விடயத்தை வந்து நம்ம நாட்டிலிருந்தும் நம்ம இளைஞர்கள் கையிலிருந்தும் இல்லாமல் செய்வோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து உங்களுக்கு இந்த காலை பொழுதிலே நானும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கினூடாக இணைந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து பாலசுப்ரமணியன் வந்திருக்காங்க, நிர்மலா பாலா வந்திருக்காங்க, பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலா பெனாட் வந்திருக்காங்க காலை வணக்கங்களோடு, இனிய காலை வணக்கங்களோடு ஷக்கீலா சந்திரசேகரம் வந்திருக்காங்க, அன்பான காலை வணக்கங்களோடு செல்வதுரை நந்தகுமார் வந்திருக்காங்க, நிஷா மாவனிலிருந்து வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நம்மளோட நிகழ்ச்சி சூப்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க, நானுவாலிருந்து அருணா சுதன் வந்திருக்காங்க, கிண்ணியா மௌரூஃப் நகர்லேருந்து நசூர் வந்திருக்காங்க, தொண்டமன்னாறு செல்வசந்தியிலிருந்து சுதன் வந்திருக்காரு, காலை வணக்கங்களோடு வந்திருக்கிறாங்க எம்பவர் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனமா நபரா அப்படின்னு தெரியல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை வந்து போதைப் பொருளிலிருந்து தடுத்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மளோட தான் இருக்குது. இந்த இளைய சமுதாயம் அதிகமாக இந்த போதைப் பொருள் பக்கம் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லியிருக்காரு. நான் கேட்டிருந்த தலைப்பு கேட்டால் போல அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா இனிய காலை வணக்கங்களோட உருவத்திலேருந்து தமிழ்நாட்டு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்காங்க, ஆயா காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி வாகரையிலேருந்து சிவேந்திரன் வந்திருக்காங்க, காலை வணக்கங்களோடு வந்திருக்காங்க மணி, ஸ்ரீகாந்த், சரஸ்வதி, சாந்தி, கீதான் மற்றும் தீபா குடும்பங்களை இணைத்துக் கொள்ள சொல்லி கொட்டகலையிலிருந்து முத்தையா காளிமுத்து வந்திருக்காங்க, அன்பான காலை நேர வணக்கங்கள் சார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் கருங்காலி சோலையிலிருந்து, மில்டன் வந்திருக்காங்க, ஏன்னா காலை வணக்கம் இப்படி கந்தையிலிருந்து வந்திருக்காங்க பிரசாந்த், அன்பின் அறிவிப்பாளர் சங்கர் புஷ்பராஜ் மற்றும் அபிமான நேர்கள் அனைவருக்கும் வணக்கம், வளமை போல நானும் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க, பொத்துவில்லிருந்து முஹாஜிர் வந்திருக்காரு, எல்லோரும் இணைத்துட்டு பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நிறைய பேரை இணைத்துக்க சொல்லியிருக்காரு, பகவத், அஃபான், அப்புறம் அர்ஷினிஷா எல்லாரையும் இணைத்துக்க சொல்லி வந்திருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஹமத் லெபே நாசர் வந்திருக்காரு, சரியா, பொத்துவில் 16 வந்திருக்காங்க, வளமை போல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க, பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காங்க ஹட்டன்லேருந்து, கால நேர வணக்கங்களோடு 6:50 இதே ரத்னம் வந்திருக்காங்க, சிங்கரவத்தை டி கே தினேஷ் வந்திருக்காங்க, இன்று 18th ஆடி 18 கொண்டாடுறவங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து மருதமுனையிலிருந்து வந்திருக்காங்க நஜீம்தீன் வந்திருக்காங்க, காலை வணக்கங்களோடு அக்கறை பற்று பள்ளி குடியிருப்பிலிருந்து அப்துல் காதர் வந்திருக்காரு, நாவலப்பீட்டிலிருந்து குமுதா வந்திருக்காங்க, நீங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கேட்டிருந்த தலைப்போடு இணைந்து உங்களோட பதில்களை ஃபேஸ்புக்லேயும் பதிவிடலாம். இந்த கால இளைய சமுதாயம் வந்து அதிகமாக இந்த போதைப் பொருள் பக்கம் வந்து போய்கிட்டே இருக்காங்க, இதை எப்படி, ஏன், எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்கேன். அதை பின் மேற்கொள்ளுங்க 0312-7175-0003 அல்லது 0312-7175-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசியில் எங்களுக்கு அப்படின்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினூடாகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: சமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: மத்திய மாகாணத்தின் ஹட்டன் மற்றும் நுவரெலியா கல்வி வலயங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண பிரதமர் செயலாளர் தெரிவித்துள்ளார். அதுக்கமைய அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்த தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஜூலை மாதம் முழுவதும் ஐரோப்பா முழுவதும் பரவிய பெரும் காட்டுத்தீ ஆகஸ்ட் மாதத்திலும் தொடர்ந்து பரவி வருகிறது. கிரீஸ், இத்தாலி, ஸ்பெயின் மற்றும் போர்த்துக்கல் போன்ற நாடுகளின் நிலவும் கடுமையான வெப்பமான வானிலை மற்றும் இந்த காட்டுத்தீ காரணமாக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரான்சில் பரவி வரும் காட்டுத்தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து காட்டுத்தீ காரணமாக 434,976 ஹெக்டேர் நிலப்பரப்பு அழிக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: நம்பிக்கைக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலைப்பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். காலையிலே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம வெளிக்கிட்டு போகும்போது எல்லார் கண்ணுக்கும் நம்ம அழகாக தெரியணும், நம்மளுக்கு நாமளே அழகாக தெரியணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும். காரணம், நாம் எல்லாருமே அழகானவங்க தான். அப்படி இருந்தாலும் அந்த அழகை வந்து காலங்கள் செல்ல செல்ல செல்ல செல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அழகு குறைஞ்சிட்டு வருதோ அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா, இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு தேவையே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்காக வந்து கிளிப் கலோஜன் நேச்சுரல், இதை வாங்கி பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே உங்கள் உடம்புல வந்து கலோஜன் உற்பத்தி அதிகரித்து உங்களுக்கு தேவையான வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சருமம் எல்லாவற்றையும் மீட்டெடுத்து தரும். மீண்டும் உங்களை அழகாக மாற்றும் காகில் ஸ்புட்செட்டி மற்றும் முன்னணி மருந்தங்களையும் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த தலைவலி காய்ச்சல்லாம் வர்றது சகஜமாயிரும். ஏன்னா வானிலை எல்லாம் மாறி மாறி இருக்குது நாடு முழுக்க. இப்படி இருக்கும்போது தலைவலி காய்ச்சல்களுக்கு உங்கள் வேலைகளுக்கு தடை போட விடாமல் என்ன பண்ணுங்கள், ரெண்டு மெல்டோல் எடுத்து அந்த தலைவலி காய்ச்சலுக்கு தடை போட்டுங்க. மெல்டோல் எடுத்துருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட தலைவலி காய்ச்சல்லாம் பறந்து போயிடும். நீங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்க வேலையை இல்லை உங்களுக்கு இருக்க வேலையை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய சாத்தியக்கூறு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தணும். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. இன்றைய தினம் நாட்டில் பல பகுதிகளில் கிட்டத்தட்ட 100 மில்லி மீட்டருக்கும் அதிகமாக பலத்த மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து எதிர்வு கூறியிருக்காங்க. குறிப்பாக சபரகமும் மற்றும் கண்டி நுரளி ஆகிய மாவட்டங்களில் சில இடங்களில் இந்த நிலை வந்து இருக்கக்கூடும். அதேவேளை மத்திய சபரகமோ உவா கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில பகுதிகளில் மழை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வடமத்திய சபரகமோ தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும் அப்படிங்கிற எதிர்கூறும் வந்திருக்கு வளிமண்டலவியல் திணைக்களத்திடம் இருந்து. அப்போது இன்றைக்கு நாடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடங்களிலையும் ஒவ்வொரு மாதிரியான காலநிலை இருக்கும். வெளியில் பயணம் செல்பவர்களாக இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கவங்களாக இருக்கலாம், மிக கவனமாக இருந்து கொள்ளுங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் சொல்லிட்டு, அதிகமாக இன்றைய காலகட்டத்தில் இருக்க இளைஞர்கள் வந்து இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க அல்ல போதைப் பொருள் மேலே அதிக நாட்டம் கொண்டிருக்காங்க. இதற்கான காரணம் என்ன, இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு மேற்கொண்டு சொல்லுங்க. என்னோட 011-2-775-0-0 அல்லது 011-2-775-111 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசி இலக்கங்களுக்கு, அப்படி இல்லைன்னா வசந்தத்தின் ஃபேஸ்புக்கினோட ஆகவும் இணைந்து கொள்ளலாம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத

0: வெள்ளிக்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மனம் பேச தயங்கும் மொழிகளை வெட்டுக்கள் மெதுவாக மொழிபெயர்க்கும் தருணமாய்
1: நானும் போவது காதல் பாதை.
0: மௌனத்துக்குள் மறைந்திருக்கும் உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசையாய்
1: பார்த்ததா
0: சொல்லிற்கினிய தமிழோடு செவியோரம் ஒளி பேசும் பாடலாய் பாடலாம்.
1: உள்ளத்தை
0: இதயம் ரசிக்கும் தருணங்களை இசை

0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 10 மணி முதல் ராகம் சுகமானது, கேட்டால் இதமானது.
1: இயற்கையான அழகு இனி ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலை ஒளிவை உணருங்கள்.
2: காங்கிரஸ் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
0: செல்வம் இலங்கையின் 9 மாகாணங்களில் 102.2

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறோம். போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து மிக அதிகமாக இந்த காலகட்டங்களில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இளைஞர் சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து முழு நாடும் ஒன்றாக இணைந்து இதை தடுப்போம் அப்படிங்கிற முயற்சியில் வந்து அரசாங்கம் மக்களையும் இணைத்து கொண்டு ஒரு பயணம் செல்ல போகிறாங்க. போதைப் பொருள் அப்படிங்கிற போது ஏதோ சாதாரணமாக நாம் வந்து பயன்படுத்திட்டு பொருள் இலகுவாக கிடைச்சிருது அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. சாதாரணமாக ஒரு முறையான வழிகாட்டல் இல்லாமல் வழி தவறி போகக்கூடிய இளைஞர் சமுதாயம், இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம். அப்படி இருக்கும்போது நாம் மிக முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இந்த போதைப் பொருள்களினால் ஏற்படும் விளைவுகளை பற்றி அவர்களுக்கான விளக்கங்களை அளித்து இது வந்து எவ்வளவு தீங்கானது அப்படிங்கிறத மிக முக்கியமாக அவங்களுக்கு சொல்லணும். வயது, கல்வி, சமூகம் அல்லது பொருளாதார பின்னணி எதுவாக இருந்தாலுமே வந்து யாராக இருந்தாலும் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடும் அப்படிங்கிறது வந்து மக்கள் உணர்ந்து கொள்ளணும். இந்த போதைப் பொருள் பார்வையில் ஆரம்ப அறிகுறிகளை அடையாளம் கண்டு மக்கள் என்ன ஆகணும் பார்த்தீங்கன்னா, இதை தடுப்பதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடணும். நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுங்க. நல்ல நண்பர்களினூடாக தான் இந்த விடயத்தை வந்து இல்லாமல் ஆக்கலாம். ஏன்னா நாம் தவறு செய்யும் போது கூடவே சேர்ந்து அதை செய்ய துடிக்கும் நண்பர்கள் அல்லது அதை ஊக்கப்படுத்தும் நண்பர்கள் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த விடயத்தை தவிர்த்து கொள்ளலாம். அதுதான் இன்றைய தினம் நானுமே கேட்டிருந்தேன். இந்த போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்த காரணம் என்ன, அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற விடயத்தை தான் நாமும் இன்றைய தினம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு கிரியலிலிருந்து ராஜலட்சுமி அம்மா இணைந்துட்டு சொல்லியிருந்தாங்க, சின்ன சின்ன வயசு பசங்கள்லாம் இப்போது அதிகமாக இந்த போதைப் பொருள்களுக்குள்ள அடிமையாகிறாங்க. காரணம் இந்த சோஷியல் மீடியாவோட வந்த தாக்கமோ தெரியலை இது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட கருத்து இருக்குது. இதுக்கு வந்து பெற்றோர்கள் தான் முன்னின்று இதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்டியாந்தோட்ட பனாவத்தை முதலாம் பிரிவிலிருந்து சரோஜினி இணைந்துட்டு இருக்காங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க, மிக முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தன்னோட நண்பர்கள் யார் அப்படிங்கிறதை வந்து நாம தான் தேர்ந்தெடுக்கணும். இன்றைய இளம் சமுதாயம் யாரோட நம்ம பழகிறோம் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமாக தேவை. காரணம் நல்ல நட்பு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு செல்லும், தீய நட்பு இந்த மாதிரியான தீங்குகளை தான் நம்ம விட்டு செல்லும் அப்படிங்கிறதுனால மிக கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டுருந்தாங்க. மும்தாஸ் பேகம் இணைந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொழும்பு 14 அவர் சொன்ன கருத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த காலகட்டங்களில் இந்த கால சமுதாயம் வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியக்குறியாக தான் இருக்கு. இந்த அடிமைத்தனத்தை வந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வந்து இல்லாமல் செய்வதற்கு மிகப்பெரிய முயற்சியை எடுக்க வேண்டும் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சுரேஷ்குமார் பூண்டவாயில இருந்தும் இதே கருத்து தான் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவங்க மிக முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாக இந்த கரப்பந்தாட்டம் விளையாடுவதற்காக மாலை நேரங்களில் கூடும்போது அங்கே அதிகமாக இந்த மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா. ஆனால் அங்கே அதிகமாக பயன்படுத்துகிற போதைப் பொருட்களை தடுக்கிறதுக்கான முயற்சியில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே இருக்கிற இளைஞர் சங்கங்கள் இணைந்து போலீஸாரோட அறிவுறுத்தலுக்கு அமைய வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது இதை பயன்படுத்தினாலோ இல்லை விற்பனை செய்தாலோ இதை தடுப்பதற்கான முயற்சியில் வந்து நாங்கள் ஈடுபட்டிருக்கோம்னா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சிறப்பான ஒரு விடயம், இந்த மாதிரி ஒரு விடயத்தினூடாக தான் இதை வந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விடயம். சரியா, இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு உறுதியான வீட்டை கட்டணும், இல்லை ஒரு கட்டிடத்தை கட்டணும், என்ன மாதிரியான பொருட்களை பயன்படுத்தணும், உறுதியான உள்ளீடுகளை கொண்டுதான் கட்டிடங்களை அல்லது வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதான் காலம் தாண்டியும் நிலைத்து நிற்கும். ஏதோ ஒரு உள்ளீடு இல்லாமல்

வணக்கம் வசந்த், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தோடு இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலநிலை எல்லாம் மாறும்போது தலைவலி காய்ச்சல் எல்லாம் வர்றது மிக சகஜமாகிடும். இந்த சகஜங்கள் எல்லாம் சகஜம் இல்லாமல் மாற்றி உங்க வேலைகளை நீங்க சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொன்னா, மெல்டோல் எடுத்துக்கொள்ளுங்க. மெல்டோல் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கான தலைவலி காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். நீங்க உங்க வேலைகளை சிறப்பாக செய்யலாம். இது ஒரு பாராசிட்டமால் வகை அப்படிங்கறதையும் நினைவில் கொள்ளுங்க. இயற்கையான அழகு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, சின்ன காலத்துல இருக்கும்போது அடர்த்தியா நமக்கு முடி இருந்துச்சு. ஆனா காலம் போக போக அப்படியே அந்த அடர்த்திக்குள்ள பைக்கே ஓட்டிடலாமே, அந்த அளவுல அடர்த்தியா இருக்கே அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் இருக்கும். அப்படி இல்லைன்னா முன்ன மாதிரி நமக்கு வந்து பாரம் எல்லாம் தூக்கி வேலை செய்ய முடியல, ஒரே டயர்டா இருக்கு. ஸ்கின் கூட முன்னெல்லாம் பேபி ஸ்கின் மாதிரி ஒரே பொலிவா இருந்துச்சு, இப்ப பார்க்கும்போது அப்படியே ட்ரை ஆகிருச்சு அப்படிங்கிற கவலை எல்லாம் இருக்கும். இனிமே அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்காக வருது கிளிப் கலோஜன் நேச்சுரல், வாங்கி பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு வலுவான எலும்புகள், வளர்ச்சியான கூந்தல் மற்றும் பொலிவான சரும எல்லாவற்றையும் இயற்கையாகவே உங்க உடம்புல கலோஜன் உற்பத்தி அதிகரித்து கொண்டு வந்து தரும் கிளிப் கலோஜன் நேச்சுரல். காகில் ஸ்புட் சிட்டி மற்றும் முன்னாடி மருந்தங்களையும் இதை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, இலங்கை கடற்படை மற்றும் காவல்துறையினரை இணைந்து மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது வந்து சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பெருந்தொகையான பீடி இலைகள் வந்து கைப்பற்றியிருக்காங்க. இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீர்கொழும்பு கடற்கரை பகுதியில் தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. சோதனை நடவடிக்கையின் போது தான் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றிய மேலதிக விசாரணைகள் என்னென்ன அப்படிங்கிறதும் வந்து தொடர்ந்து இருக்கு. கிட்டத்தட்ட 5 மூட்டைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு, சரியா? இதில் வந்து கிட்டத்தட்ட 234 கிலோகிராமுக்கும் அதிகமான பீடி இலைகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் நாட்டுக்குள்ளே எங்கெங்கேயோ ஊடுருவிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான விடயங்கள் நடந்துட்டு இருக்கும்போது அதை தடுத்து தட்டி கேட்க வேண்டிய இடத்திலையும் அதை தவிர்க்க வேண்டிய இடத்திலையும் பொதுமக்களாகிய நாங்கள் தான் இருக்கிறோம். சரி, தொடர்ந்து என்னது கொள்ளுங்க. காலை பொழுதின் உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு. நமது சொந்தம் வசந்தம் FM.
2: வசந்தம் FM
0: 102.6 102.8 திரை உலகின்

வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தத்தோடு இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு உறுதியான வீட்டை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்கும், அல்லது ஒரு கட்டிடத்தை அமைக்க வேண்டும்ங்கிற ஆசை எல்லோருக்கும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், மெல்வா கியூஎஸ்சி கம்பிகளை கேட்டு வாங்கி உங்களது வீடு அல்லது கட்டிடங்களை அமைத்துக் கொள்ளுங்க. அப்பதான் காலம் தாண்டியும் பரம்பரைக்குமே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிற விடயத்தை ஞாபகப்படுத்திட்டு, வீதி விபத்துகள் அதிகரிப்பதற்கான ஏராளமான காரணங்கள் வந்து இன்றைய காலகட்டங்களில் காணப்படுது. பாதையில் இறங்கி நடந்தோமே அப்படின்னு சொன்னாலுமே ஒரு வீதி விபத்தை பார்க்காமல் வீடு திரும்ப முடியாத ஒரு சூழல்ல தான் இருக்கு. இதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கும், ஆனாலும் கவனக்குறைவு வந்து மிக முக்கியமான ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது பாடசாலை மாணவர்களிடையே இந்த வீதி விபத்துகள் ஏன் ஏற்படுது, இதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தோடு இணைந்து ஐடிஎன் ஊடக வலையமைப்பு டேக் கேர் வழித்தடத்தை பாதுகாப்போம், அல்லது பயணத்தின் போதான பாதுகாப்பு அப்படிங்கிற செயற்திட்டத்தை வந்து முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாரந்தோறும் பாடசாலைகளுக்கு விஜயம் சென்று எப்படி இந்த வீதி விபத்துகள் ஏற்படுது, அதை எப்படி தவிர்த்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வு மற்றும் கருத்தரங்களை நடத்திட்டு வராங்க. வருகிற வாரங்களையும் மாதங்களையும் வரும் அப்டேட்களை நானும் உங்களுக்கு தொடர்ந்தும் தருகிறேன் அப்படிங்கிற விடத்தை ஞாபகப்படுத்தி தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. காலை பொழுது உற்சாகம், வணக்கம் வசந்தம்.

காலைப்பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசனத்தோடு இணைந்தேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகமாக இருக்க வேண்டும், இல்ல நல்ல முயற்சிகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதோட தான் அந்த நாட்களை வந்து நாம ஆரம்பிப்போம். அப்படி இருக்கும்போது இந்த உற்சாகத்தை தடை செய்வதற்காக அல்லது நம்மளை இந்த வழியிலிருந்து மாற்றுவதற்காக ஏராளமான விடயங்கள் இருக்கிறது, நம்மளை வந்து டைவர்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லோம் இல்லையா. அந்த வகையில் இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் தான் இந்த போதைப்பொருள். இன்றைய காலையிலேயே சமுதாயம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இதற்கான சரியான வழிகாட்டல்கள் நடைமுறைகள் இல்லை, அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் இல்லை. காரணம், இப்போ இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே நாம சொல்றதை கேட்கிறாங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதியோர்களிடம் இருந்து அல்லது மூத்தவர்களிடம் இருந்து வந்துட்டே இருக்கு. நாம சொல்றதை கேட்கறது இல்லை, நமக்கே பாடம் எடுக்க வராங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விடயமும் கூட இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இந்த போதைப் பொருளை முற்றாக இங்கிருந்து ஒழிக்க வேண்டிய தேவையும் கட்டாயமும் நம் அனைவருக்கும் இருக்கிறது. நல்ல நண்பர்கள், நல்ல குடும்ப பின்னணி அல்லது நல்ல ஆசிரியர்கள் அல்ல நல்ல உற்றார் உறவினர்கள் அல்லது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சரியான முறையான ஒரு வழிகாட்டலை காட்டுவோமே ஆனால் இந்த போதை பழக்கங்களிலிருந்து எல்லோரையும் வந்து மீட்டெடுக்கக்கூடிய மிகப்பெரிய சாத்தியக்கூறு நம்மிடம் இருக்கிறது. நாம தான் இதை முன்னின்று நடத்த வேண்டிய மிகப்பெரிய கட்டாயமும் கடமையும் இருக்கிறது. இன்றைய கால இளைஞர்களை தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலிருந்து மீட்டெடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லோருமே யாரெல்லாம் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாவற்றையும் வந்து எல்லோரையும் வந்து மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய தேவை நமக்கு இருக்கு. இந்த சமூகத்துக்கு அந்த தேவை மிக முக்கியம் அப்படிங்கிறதோட இன்றைய தினம் நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பிறந்தநாள் வாழ்த்தோன் இருக்கு, அதையும் சொல்லிட்டு போயிடலாம். நம்மளோட ஆர்ஜே சிவானி அவங்களோட அம்மா தாரணி அவங்களுக்கு 44வது பிறந்த தினமாம் இன்று. அவர்களை வந்து நாங்களும் எல்லோருடன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். அடுத்தாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்காக கலையகத்தில் எம்எல் கிருபானா இருக்காங்க. விடைபெறப் போகும் நான் பிரியமுடன் உங்கள் சங்கர். இந்த நாளை உற்சாகமாக கொண்டாடுங்கள். போயிட்டு வாரேன் மக்காஸ்.

0: Dice.
1: ஆமா ஜானிய கூட
0: வணக்கம் வசந்தா வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
5: நன்றி சங்கர். நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் 10:01.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் கூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய கண்டி மாவட்டத்தின் பஸ்பாக்கே, கோரள மற்றும் கங்கை ஹல கோரள ஆகிய பிரதேச செயலக பிரிவுகள் மற்றும் அவற்றைச் சூழவுள்ள பகுதிகளுக்கு 2 கட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கேகாலி மாவட்டத்தின் யட்டியாந்தோட்டை பிரதேச செயலக பிரிவுக்கும் நோரலிகா மாவட்டத்தின் அம்பகமுக மற்றும் நோர்வூட் பிரதேச செயலக பிரிவுகள் உட்பட அவற்றைச் சூழவுள்ள பகுதிகளுக்கும் 2 கட்டத்தின் கீழ் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் இன்று சடதியாக வீழ்ச்சி அடைந்துள்ளன. இதற்கமைய பிரண்ட் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்று விலை 83.67 அமெரிக்க டாலராகவும், WTI ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 80.27 அமெரிக்க டாலராகவும் விற்பனை செய்யப்படுகின்றன. ஈரானுடன் புதிய பேச்சுவார்த்தைகள் இன்று தொடங்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்த நிலையில் இவ்வாறு விலைகள் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் மேபன் ரக கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 1.6% அதிகரிப்புடன் 85.49 அமெரிக்க டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 11 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களோடு நீங்களும் கூட நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: இனி அன்பான காலை வணக்கம் சிறுபான, எப்படி இருக்கீங்க? அம்போடில இருந்து ஜெயகாந்த்.
0: ஜெயகாந்த், நல்ல சந்தோஷமா சுகமா இருக்கிறேன். நீங்க அதே சுகத்தோடு ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியின் முதலாவது நேராக இணைந்திருக்கிறீங்க.
1: அங்க சரியான மழையானா நிக்காம பெய்ஞ்சு கொடுக்க, அதோட ஆரம்ப பாடல் நல்ல பாடல், மனசுக்கு இதமான பாடல்.
0: சரி, அப்ப இதே நேரத்துல ரொம்ப அதாவது குழுமையா குழு குழன் இருக்கிறீங்கன்னு நீங்க மறைமுகமா சொல்றீங்க. சரி, அப்ப இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: அனைத்து வசந்த சொந்தங்களுக்காகவும், முக்கியமா உங்களுக்காக கேட்போம்னா வாய்ப்பு தந்துட்டு நன்றி, வணக்கம்.

சுகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபானா, நான் ஸ்ரீதாஸ் இணைந்திருக்கின்றேன். இனி நிகழ்ச்சியில் இணைத்து நல்ல பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ஜனா வந்திருக்கின்றார் கல்முனையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி செங்கலடியிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் இணைந்திருக்கிறது இவளை. வணக்கம் கிருபானா, அப்படி இருக்கிறீங்க? நான் ராஜன் உமா இணைந்திருக்கின்றேன். யாழ்ப்பாண மச்சிவேலியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். வசந்த உறவுகள் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ராஃபி வந்திருக்கின்றார், முகமது ராஃபி மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கணபதி மனோகரன் இணைந்திருக்கின்றார், கடுவலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. அமரா வந்திருக்கிறாங்க, கொழும்பிலிருந்து நிகழ்ச்சியோடு கிருபானா அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். இணைய நிகழ்ச்சியில் இணைத்து நடந்த ஒரு பாடல் வேண்டும். யாழ்ப்பாணம் சின்னக்கடையிலிருந்து ரூபன் இணைந்திருக்கின்றார். ஆரையம்பதி இதயரத்னம் இணைந்திருக்கின்றார். அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் முந்தாஜ் வந்திருக்கின்றார். முந்தாஜ் பேகம் கொழும்பு 14 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. நசூர் இணைந்திருக்கிறாங்க, கிண்ணியாவிலிருந்து வந்திருக்கின்றார். அதே போன்று வணக்கம் பாட்டு தலைவா, இப்படி இருக்கிறீங்க, என்ன அடிக்கடி காணாம போறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வியெல்லாம் கேட்டு வந்திருக்கிறீங்க. சரி, எல்லாம் வந்துட்டோம் இல்லை, இனி எல்லாமே சிறப்பு தான் அப்படின்னு சொல்லி இந்த நேரம் சொல்லிக்கொண்டு ஆரம்ப பாடல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னைய நிகழ்ச்சி இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறாங்க பிரஷா பிரசாந்தி. அதே போன்று நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார் நிசான் தன்னிருக்கின்றார். அது போன்று செல்வத்துறை நந்தகுமார் வெள்ளவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. அக்கரைப்பற்றிலிருந்து ஜோன் ஏகாம்பரம் வந்திருக்கின்றார். கிருபா அப்படி இருக்கிறீங்க, நான் வேர்வலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிம்சான் வந்திருக்கின்றார். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நடந்த பாடல் தாருங்கள் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாலா குறிப்பிடுகிறாங்க. கமல் எழுந்திருக்கின்றார், பட்டித்தடல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசன் ஜசோதா வந்திருக்கிறது இவளை. இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் நம்பிக்கை கிராமத்திலிருந்து ஹரல் சாந்திரா வந்திருக்கிறார். அதே போன்று நூர்ஜஹான் எழுந்திருக்கின்றார், என்னை நிகழ்ச்சியோடு எடுத்துக் கொள்ளுங்க கிருபானா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது இவளை. மங்கே கிரசி வந்திருக்கின்றார், ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். எஸ் பரமானந்தன் வசீகரன் இணைந்திருக்கின்றார். அதே போன்று ராஜ் இணைந்திருக்கின்றார், என்னைய நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அருமையான பாடல்களோடு நாங்களும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். தன்னை உறவு இழுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது. கேட்டால் இதமானது நிகழ்ச்சியில் இப்போ இணைந்திருப்பது யார்? வணக்கம். எப்படி சுகமாக இருக்கிறீங்களா சகுந்தலா தேவி?
1: ஓ நல்ல சுகமா இருக்குவன். 5 மழை மொழியும் போல இருக்குது.
0: ஆஹா, சரி. அப்ப ரொம்ப ஆவலோடு அந்த மழையை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறீங்க அப்படியா?
1: அது மட்டும் இல்ல, நான் பகவந்தில இசை மழையில அம்மாவின் பாடலை பொக்கிறதுக்காக ஆவலோடு இருக்கிறேன்.
0: அப்படியோ?
1: எனக்கு அம்மாண்ட பாடல் போடுறீங்கள, அம்மாவை மறந்துடாதேங்கோ.
0: சரி, அப்ப இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல்கள் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: எங்களை தம்பி குடும்பம், தங்கச்சி குடும்பம், மதங்களுக்காகவும், எங்கள் அன்பு சகோதரன், எங்களை தம்பி கிருவாக்காக.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கே.

0: விசுவாசத்தை நம்பிக்கைக்குரிய லோஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

0: பாட்டு தந்து கொண்டே இருக்கிறோம். அதே இடத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது யார்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். ஜூட் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க ஜூட்?
1: நல்லா சுகமா இருக்கேன்.
0: சரி, நீங்க விளையாடுற விளையாட்டு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன? விளையாட்டு
1: பிடிச்ச விளையாட்டு எல்லாமே பிடிச்சதுதான்.
0: அதுதான் ரொம்ப யோசிக்கலையே நான் நினைச்சேன். என்னத்து சொல்ல, எட்டு கோடுன்னா பிடிக்கும், அது இங்க அந்த விளையாடுனது கிளித்தட்டா, அதா அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ டைம் போறதுக்கு ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறது, அது இன்னும் ஞாபகமே இருக்கு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி புரியுது. அது உண்மையா? அது சரி, இது நம்மளோட சம்பந்தமே படாத விஷயத்த கேட்டா நான் எப்படி சொல்றது? சரி சொல்லுங்க,
1: பதில் சொல்றது.
0: அதுதானே, ஒரு சமையலை பத்தி கேட்டா சொல்லலாம்,
1: சாப்பிடுறத பத்தி கேட்டா சொல்லலாம்.
0: என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவீங்க, என்ன பழம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இதுகளெல்லாம் கேள்வி. விளையாட்டு விளையாட்டு சரி சொல்லுங்க. நிகழ்ச்சியில யார் யாரோட இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க ஜோடு?
1: பாடல் கேக்கிருக்காங்க சிரினா, சுதேஷ், கேசியா, விதுஷா, லக்ஷிக், சர்வீஸ், அமத்ரியல மனோட குடும்பம், அசாண்ட குடும்பம், அபிசாவல சிட்டி பஸ் ஓட சேகரனேட டைர சப்ளை எல்லோருக்காகவும், செல்வநாயகம் குடும்பத்துக்காக கேப்போம்னா, வசந்த கேட்ட அனைத்து எல்லோருக்காகவும் உங்களுக்காக கேப்போம்னா, நன்றி.

சுகம் சுகமானதை கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சி நடந்து கொள்ளலாம். பருத்தித்துறையிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை கிருபான்னா அப்படி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பேர்வளையிலிருந்து நசார் வந்திருக்கின்றார், வசந்தகுமார் இருந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் தலைவா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற தேவளை. ராகம் சுகமானது இடைக்கால பாடல் ரொம்பவும் பிடிக்கும், இன்னைய நிகழ்ச்சியில் நினைத்து நல்லதொரு பாடல் வேண்டும். பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக ஜூட் குறிப்பிடுகிறாங்க. இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களோடு நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காளிமுத்து வந்திருக்கின்றார் குட்டக்கலையிலிருந்து, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் வளமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கடுவலையில் இருந்து கண்ணா குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போன்று ஹட்டன் தங்க சுந்தரம் எழுந்திருக்கின்றார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. நஸ்லியா வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. கிருஷ்ணா, ரொம்ப சந்தோஷமாக சத்தமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மருதமுனையிலிருந்து ஜமால் வந்திருக்கின்றார். ரிஃபானா மற்றும் ரிஃபாத்துக்காக வேண்டி பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி மருதமுனையிலிருந்து முனாஸ் குறிப்பிட்டுகிறது இவளை. கர்ணன் இணைந்திருக்கின்றார், அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. பேனர்டு மாலா வந்துக்கிறாங்க. அஸ்வின் இணைந்திருக்கின்றார், வளமை போல் என்றும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துக்கிறது இவளை. கிருபான் அப்படி இருக்கிறீங்க? நான் பிமலேந்திரன் நடந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் நினைத்து நடந்தொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை. ரவீந்திரன் நடந்திருக்கின்றார், இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, நான் நீர்கொழும்பில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்திருங்க. அதே போன்று யாழ்ப்பாணத்திலிருந்து தர்ஷினி வந்துக்கிறாங்க, இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் சுபா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். மனைவி மஞ்சுளா மற்றும் நவீனை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி அக்கரப்பத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக கிருஷ்ணன் இணைந்திருக்கின்றார். அதுபோன்று பூனாகலையிலிருந்து ஜேசுதாஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளே. வணக்கம் கிருபானா, நான் மூதூர் ட்ரெய்லர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரீதோஸ் இருந்திருக்கின்றார். அது போன்று நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது இவளை. சிவா வந்திருக்கின்றார், நோவுட்ல இருந்து. அத்தனை உறவுகளுக்காக ஒமொலிக்கின்றது பாடல்.

0: 2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
0: நாட்டிற்கே செல்வம். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: மத்திய மாகாணத்தின் 6 கல்வி வளையங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்தார். இதற்கமைய ஹட்டன், கொத்மலை, நுவரலியா, காம்பளை, கண்டி மற்றும் தெல்தனி ஆகிய கல்வி வளையங்களுக்கு உட்பட்ட பாடசாலைகளுக்கு தேவை ஏற்படின் விடுமுறை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு தங்களது பாடசாலைகளுக்கான விடுமுறையை வழங்குவதா இல்லையா என்பது குறித்த தீர்மானத்தை எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அனைத்து வலய கல்வி பணிப்பாளர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நயோமி ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஹோமஸ் நீரிணை கடல்வழி பாதை தொடர்பாக ஈரான் மற்றும் ஒமானிடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அம்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். உலகின் மிக முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோமஸ் நீரிணைக்கு அமைவாக புதிய கடல்வழி பாதை ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரண்டு தரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய பாதையை அமைப்பதில் உடன்பாட்டை ஏற்படுத்தி வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மணித்தாள செய்தியினை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மன்னன் திரைப்படத்திற்காக கே ஜே ஜேசுதாஸ் பாடிய பாடல் கேட்டீர்கள். நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியோட நேரம் 11:10. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: வணக்கம்,
0: ஆஹா, ரமேஷ் குமார். ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க போல இருக்கு.
1: கட்டாயம்
0: சொல்லலாமே, யாருக்கு பிறந்த தினம்? ஓகே,
1: பிரபதா சுதாமதி அவர்களின் செல்வ புதல்வன், தரணிகன் தனது 20வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற.
0: கட்டாயம் நீங்க இப்ப போக வேண்டிய ஒரு நிலைமை இருக்கே, போகலையா?
1: பின்னேரம் போக போறோம். பின்னேரம்
0: என்னது?
1: அவரே அம்மா அப்பா மற்றும் அண்ணா பரீசன், தம்பி தரோதன் மற்றும் ரமேஷ்குமார் குடும்பம், சுஜீவன் குடும்பம், சுஜீவன் குடும்பம் மற்றும் அனுகீரன் குடும்பம், காண்டீவன் குடும்பம்,
0: எல்லா குடும்பங்களும் வந்து இப்ப வாழ்த்துறதுக்கு முதல்ல வந்து நீங்க கேக் கூட போறதுக்கு தயாரா இருக்கிறீங்க. எனவே நீங்க வந்து இப்ப சுண்ணாகத்துல பர்த்டே கொண்டாடுறதுக்கு மட்டும் தயாரா இருங்க, நான் கேக் கொண்டு வரேன்னு சொல்றீங்க, அப்படிதானே?
1: மற்றும் சேர்ந்து ஐயாத்திர குடும்பம், சுந்தரம் குடும்பம், கோமலிங்கம் குடும்பம் அனைவருக்காகவும்
0: சரி கேளுங்களே. ஆனா நீங்க அந்த பாட்டை பாடி காட்டினா நல்லது தானே?
1: அஞ்சாறு வருஷமா ரேடியோவில் ஒளிபரப்பில்லை, படம் ஞாபகம் இல்லை, ஃபைலர் பிரம்மனா தான் இருக்கிறேன். உங்களை கேட்க சொல்லி சொல்லி ஃபைலர் பிரம்மனத்துல இருந்து அந்த அழகிய ஒரு தீர நிமிக்கிறா குடும்பி வீதியில
0: அக்கா மக கைய பிடிச்சா, அதுதானே?
1: அக்கா மகன் கண்ணை அடிச்சான், மாமன்காரன் கைய பூசி நூலாட்டம் முன்னோடு ஒண்ணு அலாமையார பொண்ணு, மாமன் தோல் மீது கை போட்டு கொண்டு மெல்ல நடந்தாலாம் விளவாளம் தண்டு வெள்ளி மடல் மெத்தை விரிக்க
0: வந்த அந்த பாடு தாருங்களா? சரி, அந்த பாடலை தருவதற்கு முயற்சி செய்யற நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு.

உலகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் இப்போ வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கெருபா அண்ணா, அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி வத்தளை எட்டம்பல வத்தியிலிருந்து தனுஷ் கோடி வந்திருக்கின்றார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், வசந்த உறவுகளை இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கின்றார். மெக்மில்லன் புத்தக சாலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகின்றார். ஸ்ரீஸ்கந்த ராஜா வந்திருக்கின்றார். மனைவி கலா மற்றும் வசந்த உறவுகளை இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க, நான் கொழும்பு 15 நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோதுரையிலிருந்து வந்திருக்கின்றார். தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை பிரவீன் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்றார். நல்லா இருக்கிறான். இந்த நேரம் பூவன் வந்திருக்கின்றார். பொலனறுவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துகிறது. இவளை வசந்தத்தின் இனிமையான பாடலை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் மயு துவா இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இதமான இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சியில் என்னையும் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகின்றார். சசிகுமார் வந்திருக்கின்றார். அதுபோன்று அருள் மீறி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். பூநாகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துகிறது. இவளை டில்ஷான் வந்திருக்கின்றார். திகலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துகிறது. இவளை இந்த அலகலையிலிருந்து அரசு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பதிவினை பதிவு செய்திருக்கின்றார். ரஜினி இணைந்திருக்கின்றார். வணக்கம் கிருபானா, நான் வத்தளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை அஜித் வந்துகின்றார். மஸ்கேலியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அருமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை ஷரீஃபா இணைந்துக்கிறாங்க. நிக்கவரட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் வந்திருக்கின்றார். மனைவி அபிராணி மற்றும் வசந்த உறவுகளுக்காக பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை புலத்சிங்கில ரஜினா இணைந்துக்கிறாங்க. அறந்தாங்கி ஐயப்பன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை நஃபீர் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், நான் கிண்ணியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இனிமையான பாடல்களோடு நகர்ந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ராம் வந்திருக்கின்றார். வளமை போல் என்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். கீதா ஸ்ரீ வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நான் கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிறது. இவளை மொரீன் வந்திருக்கின்றார். ராஜகிரியவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறது. இவளை நிசா வந்துக்கிறாங்க. மாவனெல்லையிலிருந்து அதே போன்று வேணி பலாங்குடையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இனிமையான வணக்கம், அருமையான பாடல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தேவி ஜோகேஸ்வரன் குறிப்பிடுகிறாங்க. அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நேரம் 11:30. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பேசுறேன்,
0: கிண்ணியா பேசுதா? ஆஹா, உங்களுடைய அழைப்பு அவ்வளவு தெளிவில்லாமல் இருப்பதனால் இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்? வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சூரியகாந்தி செங்கருக்கு என்ன வாழ்த்துக்கள். மழை பெய்தது அப்படி ஒரு பாடல தந்துகிட்டு இருக்கீங்க,
0: அப்படியா?
2: கேட்கவே அவ்வளவு இனிமையா இருக்கு.
0: ஒளிபரப்ப முடியாது, இருந்தாலும் காதல் வானில் நல்லா தான் இருக்கு. நன்றி நிகழ்ச்சியில் இருந்தவங்க.
2: நன்றி சார், நன்றி.

0: நாடு முழுவதும் 102 தசம் 6 மற்றும் 102 தசம் 8 அலைவரிசையில் துல்லியமான ஒலி நயத்தோடு வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இப்போ நிகழ்ச்சியில் யார் வணக்கம்?
1: ஹலோ வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? எப்படி இப்படித்தானா மழை கட்டணும், இப்படியே இருந்தா நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை கொண்டு போறது அப்படின்ற கேள்விக்குறியோட இருக்கிற மாதிரி தெரியுது.
1: காலையில கடையெல்லாம் திறந்து ரெடி ஆகிட்டு
0: என்ன ஆகும் அப்படின்லாம் சிந்திக்க வைக்கிறதுக்கு இயற்கை செய்யற சில கேள்விக்குறிகள் தான் இதெல்லாம். அது ஒண்ணு செய்யலாது, அது சில நாடுகளை இப்படியே வச்சிருக்காங்க இறைவன். நம்ம நாட்டுலதான் எல்லாமே வச்சிருக்கான், குளிர் வேணுமா அங்க ஓடு, வெயில் வேணுமா இஞ்ச ஓடு, குயில் வெயிலும் குளிரும் வேணுமா இஞ்ச இந்த இடத்துல நில்லு அப்படின்னு சொல்லி செல்லும் இடமெல்லாம் சிறப்பாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் இலங்கை.
1: இலங்கை வளமும் உள்ள ஒரு நாடு
0: அதுதானே. அதனாலதானே இப்ப இந்த கூதலுக்கு நடுங்குறீங்க ஒரு பக்கத்துல இருந்து. சரி சொல்லுங்க ராசிங்க, இப்போ நிகழ்ச்சியில யார் யாருடைய இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: நண்பர்களாகிய எனது பரதன், ராஜா, சசி ஆகியோருக்காக சார்.
0: என்ன பாட்டு போட்டாலும் உங்க கூதல் கூந்தல் போகுமா? கூதல்
1: மழை வருது, மழை வருது, குடை கொண்டு வேண்ட பாடுதாங்க சார்.
0: என்ன சார் இப்ப இந்த மழைக்குள்ள நீங்க எங்க போக போறீங்க? இல்ல தெரியாம கேக்குறேன், எங்க போக போறீங்க?

0: அழகு இன் ரகசியம் அல்ல. வலுவான எலும்புகள் மற்றும் அடர்த்தியான கூந்தலை பெற கிளிஃப்ட் கொலாஜன் நேச்சுரலை உடனே பயன்படுத்துங்கள். உங்கள் உடலின் ஒளிவை உணருங்கள்.
1: காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.
2: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு இடைக்காலத்தின் இனிய கானங்களோடு இது ராகம் சுகமானது.

கேட்டால் இதமானது இப்போ நிகழ்ச்சியில் ராகம் சுகமானது கேட்டால் இதமானது மனதுக்கு இதமான இனிமையான இடைக்கால பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக் வழியாக இணைந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் கிருபான்னு அப்படி இருக்கிறீங்க, நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். சிவா வந்திருக்கின்றார், வளமை போல் ஒன்றும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை மாளிகாவத்து சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக மணிவண்ணன் தெரிவித்துக்கிறது. இவளை எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் கிருபானா, நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி சிவா சிவானந்தன் குறிப்பிட்டிருக்கின்றார். இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீ நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சாந்தி வந்துக்கிறாங்க. ஹரோலின் ஆகாஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை சென்ட் தெரேசா நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக குறிப்பிடுகிறாங்க. வணக்கம் கெர்மான அவிசாவளையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தங்க துறை, நித்யவாணி மற்றும் துஷ்யந்தினி ஆகியோர் இணைத்து பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை பிரவீன் வந்திருக்கிறாங்க. ராஜா பண்டாரவளையிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகின்றார். அதே போன்று எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சி பாலசுப்ரமணியம் இணைந்திருக்கின்றார். தூத்துக்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி அமல் குறிப்பிடுகிறாங்க. அது போன்று என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி வெஸ்டர்ன் ராஜா குறிப்பிடுகின்றார். ஹரோலினா ஹாரி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துகிறது. இவளை அன்வர் வந்திருக்கின்றார், லங்கா ஹோட்டல் ஆமஸ்டீட்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை அக்கறைப்பட்டு பாப்டேல நிசார் இணைந்திருக்கின்றார். ஆறுமுகம் ரமேஷ் ஊர்குடவத்தையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் கிருபானா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது. இவளை இனிமையான பாடல்களோடு நானும் நிகழ்ச்சியோடு தான் அப்படின்னு சொல்லி ஜெகன் குறிப்பிடுகிறாங்க. தாசன் பிரியா வந்துக்கிறாங்க, ஈராவூர்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்ற அத்தனை உறவுகளுக்காக ஒரு நிகழ்ச்சியை நிறுத்திப்பார்.

தொடர்ந்து மதிய நேர குதூகல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கிடைத்த ரோஃபியனா அவரோடு இணைந்த விஜய் மற்றும் அபுல் ஹாசன் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளமுடன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிருபா வணக்கம் நேர்.

நன்றி கிருபா மேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மதிய பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து 3 மணி வரை மதிய நேர குதூகலத்தோடு சந்தோஷமாக நடந்திருக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக 12 மணி கடந்து 1 நிமிடம்.

0: சந்தோஷமான மதிய பொழுது வணக்கத்தோடு மீண்டும் ஒருமுறை அன்போடு சந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளும் சூப்பரான ஒரு நாளாக போய்கொண்டிருக்கிறது. இனி வரும் ஒவ்வொரு மனிதாலும் இன்னும் ஜாலியா சந்தோஷமா அப்படியே போகணும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கோம். 3 மணி வரைக்கும் நடந்து கொள்ளுங்க. இது மதிய நேர குதூகலம். இன்றைய நாள் சூப்பரான ஒரு ஜாலியான நிகழ்ச்சியா வந்து வரப்போகுது. ஏன்னா இன்னைக்கு 3 பேர் வந்திருக்கோம். அப்படிதானே? வணக்கம் ருஃபீனா.
1: ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். வணக்கம், நமஸ்தே விஜய். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா விஜய் வந்து எங்களுடைய நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது மட்டற்ற மகிழ்ச்சி. அதோட இன்னும் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா, அப்பாவி மாதிரி முகத்தை வச்சிட்டு இருக்கிறாரு.
0: வணக்கம் எங்களோட மூத்த உறுப்பினர்.
2: என்ன சும்மா தேவையில்லா பிரச்சனை போட, அதுவும் தம்பி நீ அந்த வந்த சரி அதை விடுங்க. சின்னவங்களை பெரியவங்களை சார் பாப்பு குட்டிகளை சவுக்கார கட்டியில ஏண்டி இதை கூட தம்பி எவ்வளவு நாள் நீங்க என்ன ருபீனா
1: தெரியும்
2: தானே, உயிர் உயிர் மண்ணு கூட்டல் தமிழுக்கு போராடுற மனுஷன் தான் தமிழுக்குயா? என்ன சிரிக்கிறீங்க?
0: இல்ல இல்ல, நீங்க சொல்லும் போது நல்லா இருக்கு. அத சொல்ற டிசைன்
2: தான் டிசைன் கொஞ்சம் வந்து நாளே பாருங்க வந்தோடனே விஜய் டிசைன் ஆப்செட் சொல்றாரு.
1: பாட்டு கூட்டாளிக்கு பாட்டு போட்டீங்கன்னா அஜிக்கான ஒரு பாட்டு.

0: அரே ஒல்லி ஒல்லி இடுப்பு ஒட்டியானம் எதுக்கு அப்படின்னு சொல்லி என்ன சிரிப்பு. ஆதி திரைப்படத்துக்காக
1: ஒட்டியான ஒட்டிதான் வைக்கணும் ஒட்டியான
0: என்னங்க
2: கட்டணும்
0: அது எப்படி கட்டலாம்னு கேக்குறீங்க அப்படியா?
3: எல்லாரும் சரிசமமா கட்டணும் அப்படியா?
1: கட்ட வேண்டியதா?
2: சரிசமமா கட்டணும், ஒட்ட வர
3: கூடாது. அதுதானே இப்ப
0: எப்படி கட்டணும்,
1: என்ன கட்டிறது? அது
0: அதுக்கான பதில் என்ன? அபிலாசன் கண்டிப்பா சொல்லுவார். சொல்லுங்க அப்ப.
1: நான் மாடு
2: அன்னைக்கு சொல்லு.
1: இல்ல நான் டெட்டர்ல ஆட்டோல தானே கட்டி ஐசூர் தான் கொஞ்சம் கச்சல்.
2: சரி சொன்னா 1000 தரணும்.
0: சரி பதில் தெரியல சொல்லுங்க நீங்களே.
3: 11
2: அடுத்து நான் நாளைக்கு சொல்றேன்.
0: போனக்கிழமை வந்தீங்க, இதே கேள்வி கேட்டீங்க, பதில் தெரியாதுன்னு சொல்லும் போது அடுத்த நாளைக்கு வந்து சொல்றேன்னு
1: சொன்னீங்க.
3: சரியா? அஞ்சு அஞ்சு கட்டிருப்பாங்க அப்படியா? ஆறு ஏழு கட்டிருப்பாங்க.
2: 9 42 8
3: 50
1: என்ன
0: தொடர்ந்து
3: சுப்பிரான பாடல்கள் 3 மணி வரை வந்திருக்கும். நேரம் இப்பொழுது 12:17.

0: கம்பிக்குரிய லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை. மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
4: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல் ஸ்போர்ட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: நன்றி சொல்லி தெரிஞ்சு
1: தெரியுமா கார்த்தி கார்த்தி
2: விஜய்
0: சும்மா போய்
1: நீங்க
0: வெள்ளத்துல போய் மாட்டி கொள்ளப்பட ஊட்டுக்காவீங்க
2: நீங்க
0: மட்டுமா இல்ல ஊரே சேர்ந்தாள்டா இல்ல நாங்க அம்மா என்ன சேர்ந்து அள்ளி நான் மலைக்கு ஒரு கோல் அடிச்சு செல்லு நம்மட பக்கம் வரவான் செல்லி
1: அபுல் விஜய் என்ன எவ்வாறான சூழ்நிலைகளிலும் வந்து காலநிலைகளிலும் வந்து வசந்தத்தோடு இணைந்திருக்கிறது அவங்க வந்து
2: நீங்க
0: பாட்டு வருது பாடலுக்கு

0: ரோஜா காட்டு சுடிதார் போட்டு மதுரை வீதியில் வந்தா மனம் துடிக்குது வந்தா.
1: பாலி வந்திருக்கார் பாருங்க, பாலி கவிஞர் பாலி.
2: அவரோட ரசிகர்கள் மட்டும் கேட்டாங்க, நானும் அவங்களுடைய
1: பாலி தானே வேறுதாரு நான்
2: நானும் நிகழ்ச்சியோடு ரொம்ப சந்தோஷமா இணைந்திருக்கிறேன். நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு இன்றைய பொழுதும் அப்படின்னு சொல்லி நானும் இருந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அப்படியே நாங்க மதுரை பக்கம் போயிட்டு வரலாம். இனிய சந்தோஷமான வணக்கங்கள், நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி சண்முக சுந்தரமும் இணைந்திருக்கிறார்.
0: ரைட், அதே போல வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ரூபன் சின்ன கடை சந்தையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்காங்க. அப்துல்லாசன் சுகமானு
1: கேட்டிருக்கிறார்.
0: அதே போல மருதமணி ராஃபி மதிய வணக்கம், நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அன்பார்ந்த மதியினர் வணக்கம், ருஃபினா அப்துல்லாசன் விஜய் பாடல்கள் எல்லாம் சூப்பர், வாழ்த்துக்கள் கொழும்பு 14 இருந்து மும்தாஜ் பேகம்.
2: கமல் பேரின்ப மூர்த்தி இணைந்திருக்கிறாரு, மூத்தூர்ல இருந்து இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சியோடு. அதே நேரம் ரூபன் நவா இணைந்திருக்கிறாங்க. அன்பான வணக்கங்கள், நாங்களும் வந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறோம் அபுல் அப்படின்னு சொல்லி அவங்க இணைந்திருக்கிறாங்க. சிவகுமார் இணைந்திருக்கிறார், இனிமையான வணக்கங்கள் உறவுகளுக்காக பாடல் தாங்கன்னு சொல்லி. அதே போல வந்து செங்கலடி பக்கம் போயிட்டு வரலாம் அபுல். அங்கிருந்து ஷகிலா இணைந்திருக்கிறாங்க, உங்களை ரொம்ப நல்லா
1: விசாரிச்சிருக்கிறாங்க.
0: அதே போல அன்பார்ந்த மதிய வணக்கம் அப்படின்னு சொல்லி வெள்ளவத்திலிருந்து செல்வகுமார் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. சந்திதரன் கண்ணா வந்திருக்கிறாங்க, கடுவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. இனிகத்தேன கடுவலையிலிருந்து கந்த வலையா கடவலையா ஏதோ
1: தெரியல,
0: கடவலை கண்ணா வந்திருக்காங்க. சிவகுமார் வந்திருக்காங்க, இனிய மதியினர் வணக்கத்தோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லி. கமல் பேரின்பமூர்த்தி வந்திருக்காங்க, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் பட்டித்திடலிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டதாக சொல்லியிருக்கிறாங்க.
2: சரி, அதே போல எங்களோடு வந்து பிரசாந்த் இணைந்திருக்கிறார் மேப்பிடி கந்தையிலிருந்து. முத்தைய காளிபுத்து கொட்டகலையிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கீதன் குடும்பம், தீபா குடும்பத்துக்காக ஒரு அருமையான பாடல்
0: ஒன்று
1: படத்துல
0: இருந்து அந்த படத்துல
1: இருந்து
2: பாடல் அந்த பாடலை

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகி ஷைந்தவி.

0: திசைகளிலும் இசையால் நேயர்களின் உள்ளங்களில் வசந்தம் FM 102.6
1: நீங்க எந்த பஸ்ல வாரீங்க வீட்டுல
2: ஃப்ளைட்ஸ்ல
1: வரும்போது நீங்க சாய்ந்தவி மீட் பண்ணது இல்ல
2: கஷ்டில சாய்ந்தாவியா
1: சாய்ந்தவி
2: வரும்போது
1: என்ன செய்றீங்க இப்போ?
3: வேலையில
1: இருக்கு
2: கவனமா வேலை செய்ய.
1: அப்படி
2: பில்லட்டா யால் யால் யால் டங் டங் மூலமா நீங்க

0: 2.8 வசந்தம் FM வழுத்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: சபர்கமுக மாகாணத்திலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மத்திய சபர்கமுக, ஊவா, கிழக்கு மற்றும் தென்மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடிமின்னலுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்பதுடன் அப்பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அடிக்கடி மழை பெய்யும். முல்லைத்தீவு மாவட்டத்தில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடிமின்னலுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். வடமத்திய, சபர்கமுக, தென் மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: கிரேசில் பரவி வரும் மிகப்பெரிய காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 உலங்கு வானூர்திகள் நடுவானில் மோதி விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்தில் டென்மார்க் நாட்டைச் சேர்ந்த விமானி ஒருவரும் கிரேக்க நாட்டைச் சேர்ந்த பணியாளர் ஒருவரும் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த நேரத்தில் உலங்கு வானூர்திகளில் இருந்த பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த விமானி ஒருவரும் மற்றொரு கிரேக்க பணியாளரும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது ஐரோப்பா முழுவதும் நிலவும் கடுமையான வெப்பமான வானிலையால் காட்டுத்தீ தீவிரமாக பரவி வரும் நிலையில் தீயணைக்கும் சவாலான நடவடிக்கைகளின் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. எமது அடுத்த மடத்தியாளர் செய்தியினை 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, ஐயோ யாராண்ட, எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு.

0: வெறித்தனமான ஒரு பாடல் கேட்டிருக்கோம்.
1: கண்டிப்பா ஒரு அட்டகாசமான பாடலோட சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். நேரம் இப்போது 1:09 ஆகின்றது. சுவகிட் பாடல்களோட மதிய நேர குதிகளும் நிகழ்ச்சியோட ரொம்ப கூலா அணிந்திருக்கோம். வெளியில எல்லாம் ஒரே அடமழை.
0: அதிகமான மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்க மனத்தியால செய்தியிலும் கேட்டிருப்பீங்க நிறைய இடங்கள்ல. ஏன்னா வெளியில இருந்து வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், வெளியில அப்படி போயிட்டு வரக்கூடியவர்கள், உங்களோட பகுதியில மழை பெஞ்சது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவனமாக உங்களுடைய வேலைகளை வந்து சரிபார்த்துக் கொள்ளுங்க. பாதுகாப்பான முறையில வெளியில போங்க. தேவையான விஷயத்துக்கு மட்டும் வெளியில போங்க, தேவையில்லாம வெளியில போவாது.
1: ஆமா, கொஞ்சம் அப்படியே சுத்தி பாத்துட்டு வரலாம், போரிங்கா இருக்கு வீட்டுல அப்படி எல்லாம் சொல்லி அனாவசியமா வந்து வெளியில வந்து போறத வந்து இவ்வாறான இந்த மழை காலங்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்றது மிக சிறந்தது.
0: நாங்களாம் இப்ப எப்படா மழை பெய்யும், கொஞ்சம் வீட்டுல ஜாலியா அப்படி ஒரு நல்ல சூடா ஒரு காஃபி குடிச்சிட்டு பேசாம ஜாலியா இருக்கலாம்.
1: வீட்டுல
0: அதெல்லாம் வந்து கனவோடு போயிடணும் அப்படியா. அந்த மாதிரி சில பேருக்கு ஆசைகள் இருந்தா இந்த காலத்துல வந்து நீங்க பூர்த்தி செய்துக்கலாம். ஸ்கூல் இப்ப விடுமுறை வேற, இப்ப வீட்டுல வேலைகள் இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸா அப்படி மழை வரும்போது பேசாம வீட்டுல இருந்து வெளியில எப்படி மழை பெய்யுது மட்டும் பாத்துட்டு இருங்க.
1: சரி, ஆனாலும் நிறைய பேர் வந்து இப்ப விஜய் நீங்க சொல்லிட்டீங்க தானே, இதுக்காகவே லீவ் எடுப்பாங்க. பாஸ் வந்து ஏன் லீவ் அப்படின்னு கேட்டா, இல்ல வசந்தம் எஃப்எம்ல விஜய் அண்ணா சொன்னாரு மழை டைம்ல வெளியில போவேன் வீட்லயே இருக்க சொல்லி, அதனால தான் லீவ் எடுத்து மழை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துட்டு.
0: நம்ம ஏதோ சொல்ல போய் நமக்கு ஏதோ இந்த மாதிரி ஆயிடும். சரியா, எங்க இருந்தாலும் கவனமா இருங்க. அதிகமான இடங்களில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களிலும் அதிகமான மழை பெய்வதற்கான பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கவனமா உங்களோட பகுதிகளில் உங்களோட வேலைகளை செய்து கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்தை ஞாபகப்படுத்திக்
1: கொள்றோம்.
0: எங்களோட பேசுறதுக்கு வணக்கம்.
2: ஹலோ அன்புக்கினி அறிவிப்பாளர்களுக்கு வணக்கம். நான் மருதமணி அப்துல் நாசிர்.
0: அப்துல் நாசிர் எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன்.
0: நலம் நலமறி ஆவல்னு எங்களுக்கு அஜித் தேவியானி மாதிரி கடிதம் எல்லாம் போட இல்லாது, இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு சந்தோஷம் தான். சரியா?
1: என்ன
0: செய்யறீங்க?
1: சிறப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துக்களோடு அப்படியே நாங்க கேக்குறோம். அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் நாசிர்?
2: ஒரு பாட்டு பாடல் ஒன்று, அந்த சின்ன சின்ன முந்திரியம் என்ற பாடலை.
0: சின்ன சின்ன முந்திரியா,
3: சின்ன சின்ன முந்திரி, என்ன பாட்டு?
2: சின்ன
0: சின்ன முந்திரியா,
3: அவ்வளவு கொஞ்சம் பாட்டி படிச்சு காட்டுங்க.
0: நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, முடிஞ்சா பாடல் தரேன். சரியா?
2: ஆமா, பாடலை கேட்டா இருக்கு. மருதமனை ராஃபி, கொழும்பு 14 முந்தாஜ் பேகம், எச்சர் நஜ்முடீன், மது இன்னா புகாரி, எங்கண்ணும் பதீதீன், மற்றும் மெய்னா முகமது அப்பாஸ் மீனா.
3: மெய்னா முகமது அப்பாஸ் மீனா?
2: ஆமா ஆமா ஆமா.
3: எங்கட அந்த அப்பாஸ் இல்லையே?
2: இந்த
3: அப்பாஸ் என்ன மருதமுனை அப்பாஸ்
1: நன்றி.
0: பாடல் தள்ளி போகாதே அச்சம்
3: என்பது. தள்ளி போட்டு வராதாக பேசி பேசி தள்ளி போட்டு

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: மகன் செய்த நல்ல முதலீடு இந்த வீடு கட்டினதுதான்.
2: 20 வருடத்துக்கு மேலே இருக்கும் என்று நினைக்கிறேன்.
3: மெல்வா QST குவாலிட்டியாலதான்.
1: சரியா சொன்னீங்க. வெளிநாட்டுல இருக்கிற மகனும் இதே தான் சொல்லியிருக்கிறாரு. புதுசா கட்டுற வீட்டுக்கு QST கம்பி பாவிக்க சொல்லி அன்னைக்கு எடுத்த சரியான தீர்மானத்தினால பரம்பரைக்கும் பயப்பட தேவையில்லை.
2: வாழ்நாள் முழுவதுக்கும் ஒன்றுதான், அது உறுதிப்படுத்தப்பட்டது. புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும் நீங்கள் வசந்தம்.

0: சூலாயுதம்.
1: அந்த கடைசியா சொன்ன ஆங்கில வார்த்தை என்ன அபிலா சொன்னது?
2: சூலாயுதம்.
1: You get a tour.
2: Hey, yeah, get his money goes to fail. Nine time fees.
0: Once more,
2: pick.
0: Please. Once
2: what
0: more.
2: What dog? This talk is small. Stock, no?
1: Maladayamil. Maladayamil. Maladayamil more lang kudikyo mudar.
2: I mean, Ethan. English illa illa. Yuvalla. Thirindani.
1: Right, okay.
0: Gurubaya sita poda vendi yadidha.
1: Avar gurubaya samanjari yadha.
2: Rendu baya.
1: Sandosamakarath kolangkathu madhinara kudukalam neram sariyak. Oru mani kadandhi. 22 nimidam agarathu. Ippo alaipil oru neyar yaar appdin paakalam. Vanakkam.
0: Vanakkam.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் இது? அனிஷ்கா. ஹலோ
3: ஹலோ,
1: எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? எந்த இடமுள்ள
2: அனிஷ்கா? உங்க ரேடியோ சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வைக்கிறீங்களா? எங்க ஹீரோ கோழி
3: சரியா?
2: இப்ப சரி
1: குறைச்சிட்டீங்களா? சும்மா அந்த ரேடியோ வந்து கரைச்சல் தானே, நிப்பாடி போடுங்க பாப்போம்.
2: ஐட்டானே, நீங்க பேசிட்டு எங்களுக்கு கேக்குதில்ல, நாங்க பேசிட்டு உங்களுக்கு கேக்குதில்ல, நீங்க ரெண்டு பேரும் பேச ஊருக்கே கேக்குதில்ல.
1: சரி, ஓகே. அனிஷ்கா என்ன செய்றீங்கன்னு சொல்லுங்க பாப்போம்.
2: வேலை செய்யுது பிள்ளை.
1: சாப்பிட்டு ரேடியோ. இப்ப டெய்லி தான் வேலையா உங்களுக்கு? சாப்பிட்டு ரேடியோ கேக்குற
3: வேலை இல்ல.
1: படிக்கிறீங்களா? இந்த அபிலாசன் உங்ககிட்ட ஒரு கேள்வி.
2: எங்க படிக்கிறீங்க?
0: அதா கேள்வி. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கேள்விகள் டீச்சர் கிட்ட கேட்க முடியல, அடிப்பாங்க
2: அப்படின்னா? கேள்வி, நல்ல அறிவுபூர்வமான கேள்வி ஒன்று கேட்டேன்.
1: இப்ப அபிலாசன் கிட்ட மூணு முட்டை இருக்குன்னு சொல்லுங்க.
2: மூணு முட்டை,
1: சரியா? இப்ப நீங்க ஒரு ரெண்டு முட்டை கொடுக்குறீங்க.
0: மொத்தம் எத்தனை முட்டை?
1: மொத்தம் அபிலாசன் இப்ப எத்தனை முட்டை இருக்கும்? இல்ல, அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டுவாரு.
2: எங்க முட்டை? என் ஸ்கூல்ல பிரின்சிபல் தான்
1: இவர். அவர் வந்து முட்டை எல்லாம் காட்டையில. பத்து முட்டை கொடுத்தீங்களா?
2: பத்துல அஞ்சு அப்செட். கோழி கோணலாம் போட்டீங்க முட்டைய.
0: சரி, அபுல் வந்து நிறைய முட்டைகள் வாங்கின பழக்கம் இருக்கு ஸ்கூல் லைஃப்ல.
2: நான் அவிச்சு கொண்டு வர முட்டையை கலவெடுக்கிற பழக்கம் ரூபின தாத்தா
0: கிட்டே சொல்லல.
1: சரி, ஏதோ ஒரு முட்டை சண்டை எல்லாம் பெரிய சண்டை. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்கம்மா. யார் யார் வீட்டுல இருக்காங்க சொல்லுங்க பாப்போம்.
3: அம்மா அப்பா.
1: அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான்
0: இருக்காங்க. சரி, ஓகே. அவங்களுக்காக பாடல் கேட்கலாமா?
1: ஓகே ஓகே. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? ஹலோ என்ன பாட்டு வேணும்? எதையாவது ஒரு
0: பாட்டை
3: போட்டு
0: விடுங்க.
1: போனதே எட்டாம் கிளாஸ் மட்டும்தான்,
2: அதுவும்
1: ஓகே. தொடர்ந்து இருந்து கொள்ளுங்கள். இது மதிய நேரக்குதுகளம். அபுல்லாசன் ருபினாவோடு நானும் தொடர்ந்து 3 மணி வரைக்கும் பேச போகிறோம். எங்களோட அலைபேட்படுத்தலாம் 0111-2775-0051.
0: அப்படி இல்ல சொன்னாலும் இப்படி படுத்தலாம் 0112-2715-111.
2: அப்படி மேல நீங்க என்ன பேஸ்புக் பக்கம் நீங்க வரலாம், ஆஷிகா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்கிட்ட பக்கம்.
1: இந்த பாட்டு வந்து அபுல்லாசனுக்கு பிடிச்ச பாட்டு.
2: என்ன பாட்டு?

0: இப்போது வார நாட்களிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: அனுசரணை.
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
5: கிளிஃப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது.

0: ரைட் காக்கா முட்டை
1: யார் ரசிங்க?
2: திரைப்படத்தின் பெயர் அது கூட
1: தெரியல. காக்கா முட்டை
0: வெள்ளக்கார துரை திரைப்படத்துக்காக வந்த பாடல் காக்கா முட்டை. பாட்டு
1: பாட்டு என்ன? காக்கா முட்டை போடுமா? போடாதையா?
0: போடும். கருப்பா போடும்.
1: கருப்பு முட்டை என்ன?
0: இது வைகோ விஜயலட்சுமி பாடிய பாடல். நல்ல ஒரு பாடல் கேட்டு வந்திருக்கோம். இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. இப்ப அழைப்பில் ஒரு நேரம் எங்களோட பேசுறதுக்கு யார் அப்படின்னு பாக்கலாம்.
2: வணக்கம். யாரு?
0: ஹலோ.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க. பொத்துவில்
3: நதீர்.
0: நதீர் என்ன இப்பதான் தூங்கி எழுப்புனீங்களா?
1: என்ன சுறுசுறுப்பு இல்லாம சாப்பிட்டோம் காக்கா முட்டை சாப்பிட்டோம்.
0: இல்ல நீங்க சுறுசுறுப்பா இருக்குன்னா அவர் மறந்து சொல்லுவாரு.
1: காக்கா முட்டையை காய வச்சு மூணு நாள் லீவ் போட்டு சாப்பிடுவோம்.
0: பாடல் வேணும்.
1: வீரபாண்டி கட்டுமாம வசனம் கொடுத்த எப்படி
2: பேசுவாரு
1: எங்களோட வயலுக்கு வந்து
2: நாட்டினத்தை.
0: ரைட், ஓகே. அவர் நல்லா பேசுவார். நம்ம வந்து அவரை வீரபாண்டி கட்டபொம்மனா நம்ம
1: உருவெடுத்துக்கொள்ளும்.
0: நீங்களும் பேசலாம். 3 மணி வரைக்கும் இணைந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். எங்களோட அழைப்பை ஏற்படுத்துங்கள். பேஸ்புக் பக்கமாக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களை நாங்கள் அடுத்த இந்த பாடலுக்கு அப்புறம்
2: சேர்த்துக்கொள்ள தயாரா இருக்கிறோம். எனவே நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு அருமையான அட்டகசமான பாடல்கள் பாடல் ஒலிக்க வருகின்றது.
0: ஆண்டிப்பட்டி கனவா காத்து.
1: ஆண்டிப்பட்டி
2: பக்கம் போயிட்டு வரலாமா? அவள் தமிழ்நாடு பக்கம்
1: ஆண்டியா.

0: 102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம், நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாடகி சைந்தவி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: உற்சாகமாக இணைந்திருக்கிறோம் சுபகிட் பாடல்களோடு. குதூகலமாக மதிய நிற குதூகலம் நிகழ்ச்சியோடு விஜய்
2: அவள்
1: ஏராளமான சொந்தங்கள் அழைப்பினை ஏற்படுத்துறது போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் தங்களுடைய பேர்கள் அப்படியே பதிவிட்டுட்டு எப்ப எங்க பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஃபீலிங் வந்து எங்களுக்கு புரியுது.
3: இந்த பேஸ்புக்ல வந்து யார படம் அபிள் போட்டிருக்கு
1: ஆறுமுகமாக பாடல் கேட்டிருக்கிறார். அதே நேரம் வந்து ரஃபி முகமது இணைந்திருக்கிறார் மருதமுனையிலிருந்து. நூர்ஜஹான் அசருடீன் குறிஞ்சாக்கண்டிலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அன்வர் ஜாரி ரிகா ஸ்ரீயா சத்ரீனா குட்டிக்காக பாடல் கேட்டிருக்கிறாங்க. புத்தூர் பிவிஎஸ் டெய்லர் கடையில வந்து நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுட்டு
3: இருக்கிறாரு. வெட்டுற வேலை தான் நடக்கும்.
2: வெட்டு நேரம்
3: கனியை வெட்டி விட்டாங்கன்னா
2: கரைச்சேன். நல்ல அனுபவம் இல்ல உங்களுக்கு வந்திருக்கீங்களா போஸ்ட்
1: கனி வந்து டெய்லர் கடையில இருக்க கூடாது. கனி டெய்லர் கடையில நீங்க இருக்க கூடாதா கொஞ்சம் கவனிங்க.
2: கத்திரி இல்லாத கடையா பாத்தீங்க
3: ரைட். கத்திரி இல்லாத கடையா பார்த்திருக்கணும் ரைட். ஓகே சந்தோஷம். நீங்களும் 3 மணி வரை பேசுங்க எங்களோட. அலைப்பேற்படுத்தலாம் 0112-7500501. அதே போல 0112-7500501 அலைப்பேற்படுத்தலாம்.
1: அதே போல தொடர்ந்து பேஸ்புக் பக்கமா இணைந்து கொள்ளுங்க.
2: ஆஷிகா பேசலாம், ஜாலியா பேசலாம், வாங்க இந்த பக்கம்.

0: சுமார் 102.8 வசந்தம் FM வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: ஊழல் குற்றச்சாட்டு ஒன்று தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோசித ராஜபக்ச மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2006 செப்டம்பர் மாதம் 1ம் திகதிக்கும் 2007 ஜூன் மாதம் 8ம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இலங்கை கடற்படையின் தளபதியாக கடமையாற்றியபோது யோசித ராஜபக்ச என்ற பிரதிவாதி பிரித்தானியாவின் அரச கடற்படை பயிற்சிக் கல்லூரியின் ராயல் நேவி யங் ஆபீசர் கோர்ஸ் பாடநெறிக்கு செல்வதற்கு முறையற்ற விதத்தில் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்து அரசாங்கத்துக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொடவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அச்செயலூடாக முறையற்ற லாபத்தை பெற்றுக் கொண்டமை தொடர்பில் பிரதிவாதியான யோசித ராஜபக்சவுக்கும் எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இக்குற்றப்பத்திரிகைகள் தற்போது கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அதனை பிரதிவாதிகளிடம் கையளிக்க எதிர்காலத்தில் நீதிமன்றத்தினால் அழைப்பாணை பிறப்பிக்கப்பட உள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: எகிப்து கடற்கரைக்கு அப்பால் இன்று நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 5.4 மெக்னிடியூட் அளவில் பதிவான இந்த நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இடம்பெற்றுள்ளதாக புவியியல் ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தின் மையம் சுயஸ் நகரிலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்ததாக எகிப்து அதிகாரிகளின் வேண்டுகோளுக்கென எகிப்து அதிகாரிகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். இருப்பினும் இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதங்களோ அல்லது சொத்து சேதங்களோ ஏற்பட்டதாக இதுவரை எந்தவொரு தகவலும் பதிவாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எமது அடுத்த மடித்தள செய்தினை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: மக்கள் சூடிய மகுடமே
2: லோக்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.

0: ஆளுமா டோலுமா
1: வளப்பழம் வேணுமா?
0: இப்ப நம்ம சாப்பிட்டு சாப்பிடுவோம். பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கோம். வேதாளம் திரைப்பட பாடல் வந்திருந்தது. நந்திருப்பது மதியனர குதூகலத்தோடு மூன்றாவது மனத்தியாலத்துக்குள் சந்தோஷமாக வந்திருக்கிறோம். நேரம் 2 மணி கடந்து 9 நிமிடம்.
2: சரி, இந்த மனத்தியாளர்கள் வந்து எப்படி கடந்து போச்சு அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு
1: மனத்தியாலம்
0: கடந்து போச்சு உண்டு. அபுல் நான் அடிக்கடி கடந்து போயிட்டு
2: போயிட்டு
1: என்ன
0: மலைவரதான் செக் பண்றாரு. வணக்கம்.
1: என்ன சாப்பாடு
3: இன்னைக்கு?
0: குழம்பும்
1: எங்க சம்பளா?
2: என்ன சம்பள்?
1: குறிஞ்சா குறிஞ்சா என்ன எங்க இருக்கு? குறிஞ்சா
0: இருக்காங்க பாடல் கேக்க.
1: என்ன பண்ண உளப்பாளியில என்ன பாட்டு? பறந்தாலும் விடமாட்டேன் அந்த பாட்டா?
3: விடமாட்டேன்
1: வந்து
0: என்ன வந்து உங்களை சரி சரி சரி கண்டிப்பான நிகழ்ச்சியில தாரு. நன்றி.
1: உளப்பாளியில என்ன அந்த ஹெலிகாப்டர் பாட்டு? அது வார மாசம் 7 உங்களுக்கு தாரு.
2: பாடல்கள் எல்லாமே அருமை. உழைப்பாளி
1: உழைப்பாளி இல்லாத ஊரு தான்
0: ஊரே எங்கும் இல்லன்னு பாட்டு நாங்க இங்க இருந்து கொடுக்கறது பேசுவோம். ஜாலியா பேசலாம். அபிலாசன் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாரு. நீங்களும் எங்களோட பேசுங்க. 0112 7 5 0 0 1 0 1 2 7 5 1 1 1 கலப்பேற்படுத்தலாம்.
2: அதே போல எங்களுடைய பேஸ்புக் பக்கமும் நீங்க சூப்பராக இணைந்து கொள்ளலாம். அபிலாசன் என்ன சிரிப்பு இந்த வயசுலயும்?
1: உழைப்பாளி சரியா உனக்கு

0: சுல்லான் திரைப்பட பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். சூப்பரான ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல், இந்த மனுத்தியாலத்துக்கு பொருத்தமான ஒரு பாடலாக வந்திருக்கிறது. இணைந்திருப்பது மதிய நேர குதூகலத்தோடு. நேரம் 2:23.
1: சரி, ஓகே. இது நேரம் அழைப்பில் மற்றும் ஒரு சொந்தம் எங்களோட இணைந்திருக்கிறாங்க.
0: உண்மையா அவங்க சொந்தம் தான்.
1: எல்லாருமே நம்மளுடைய வசனத்தில்
0: இல்ல, இவங்க வந்திருக்க ரொம்ப ரொம்ப நெருங்கிய சொந்தம்.
2: மாமி அலி
0: வணக்கம்.
2: விஜய் வந்தீங்க தெரிந்தார்.
0: சொல்லுங்க அல்முல், என்ன செய்றீங்க இப்போ?
2: சுமைக்கு
3: இந்த
2: கிழமை காத்து வாரக்கிழமை
3: தான்
2: நீங்க வெளியே.
0: அருள்மொழி வீட்டுல 5000 ரூபாய் காசு இருக்குதா?
2: இருக்கு
0: வெளியில காய
1: போடணும்.
2: சரியா கணக்கு வந்துடும். மீன் நெட் ஒன்னு எடுத்துக்கொண்டு வலை ஒன்று மீன் வலை எடுத்து
0: வருவாரு, காசோட சேர்ந்து கருவாடும் கொண்டு வருவார். சரியா?
2: சரி சரி,
0: ஓகே ஓகே, சந்தோஷம். அப்ப நிகழ்ச்சி கட்டுக்கொண்டு இருக்க நல்ல ஒரு பாடல் வருகிறது, யாரும் யாரும் சேர்த்துக்கொள்ளலாம்.
3: உங்களுக்காகவும் நந்தமரமா தோமடரணி கிருதஞ்சி ராணியக்கா ராஜலட்சுமா சாந்தி கோவிந்தராயன் பாடகிஷ்மா முந்தாஜ் போதன் கண்டுவன் சவுந்தரக்கா மேகனா கடா குஜிரி விஜிதா சவரியம்மா சரிதா ரகுமா சரோசினி ஸ்ரீமுருணா வடிவுரணா ஆட்டோ விஸ்வநாதன் இதன் என்ன சாங்கர் அப்துல் மஜீத் வசந்தகுமார் இசான் தம்பி முருகையா அளவட்டி செந்தி இன்ஜினியர் ரவி முகதீன் எல்லாருக்காகவும் எனக்கு இந்த பாடு தாங்க. வேகமாய் வந்து
2: நீங்க படிக்க கூட சரியா ஸ்ரீயா கோஷலும் வாணிகரம் மிஸ் ஆகி வருது. மாற வேண்டும்.
1: நன்றி நன்றி அருள்மொழி.
3: நன்றி
1: நன்றி
2: நன்றி. கரவாட்ட சங்கீதம் படிச்சுப்பாங்க இல்லையா?
1: என்ன சங்கீதம்?
2: கரவாட்ட சங்கீதம் இல்லையா?
0: கரவாட சங்கீதம். ஓகே,
1: கரகாட்டம் படிக்கணும், அப்படி இல்லைன்னா
0: சங்கீதம் படிக்கணும். தொடர்ந்து குதூகலம், சூப்பரான பாடல்கள் 3 மணி வரைக்கும் வரும். நேரம் இப்பொழுது 2:25. இப்போ நம்ம கேட்க போறது ஜும்பலக்கா.
2: என்னக்கா
0: ஜும்பலக்கா?
1: நம்ம அபுல் ஹசனோட மோஸ்ட் ஃபேவரட் சாங்.
0: அடிக்கடி நைட்ல அந்த பாட்டு தான் ஆடுவாங்க.

0: வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
1: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம்
2: அனுசரணை
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
4: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகரோசிவ்
5: கிளிப் கொலாஜன் நேச்சுரல் காகல்ஸ் ஃபுட் சிட்டி மற்றும் முன்னணி மருந்தகங்களில் இப்போது கிடைக்கின்றது
6: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம்
7: FM 102.6 102.8
6: வசந்தம் FM அண்ணாமலை.

0: நல்ல படம் ஒன்று கேட்டுட்டு வந்திருக்கோம். என்ன படம்? வேட்டை திரைப்படத்தில் வந்த பாடல்.
1: வேட்டை திரைப்படத்துக்கு ஆடப்பெற்ற பாடல். நேரம் 2:37 நிமிடம் ஆகின்றது. குதூகலமாக மத்திய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
0: அளவில் நேயர் பேசுறது வணக்கம்.
2: அன்பான மதிய நேர வணக்கம் மூவருக்கும்.
0: வணக்கம். யாரு?
1: வணக்கம். யாரு?
2: நான் தப்புமாரு கந்த பெரிய குரியானு
0: வசந்தகுமார்.
3: வசந்தகுமார், எப்படி இருக்கு நீ பெரிய குரியானு? இந்த பெரிய குரியானு
2: நல்லா இருக்கு,
0: மழையோட
2: இருக்கு.
1: ஒரே மழை, இந்த மழையை தடுக்க எதுவும் வழிமுறைகள் இல்லையா?
3: ஏதாவது ஈக்கியா வசந்தகுமார் கிட்ட கேட்டா சொல்லுவார்.
0: மழையே
3: இல்லாம இருந்து ரெண்டு கழுதைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. வெள்ளமே வந்துச்சு, அப்புறம் நிக்கிறதுக்கு என்ன டிவோர்ஸ் பண்ணி விட்டாங்க.
0: பாத்தீங்களா? பாத்தீங்களா? இப்படிதான் ஐடியா சொல்லுவாரு. அதனால நம்ம அவர்கிட்ட ஐடியா கேக்குறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். சரியா? ஓகே ஓகே. அப்புறம் சாப்பிட்டீங்களா?
3: இல்ல.
0: ரைட், ஓகே. அப்ப சாப்பிட்டு அப்புறம் மழையோட மழையை வசந்தம் கேட்டுட்டு இருக்கீங்க.
1: சரி, ஓகே. வசந்தகுமார், அடுத்து ஒலிக வருகின்ற பாடல் யாருக்காக சொல்லுங்க.
2: இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக் கொண்டிருக்க அனைவருக்காக.
0: ரைட், எல்லாரும் எடுத்துக்கொண்டு பாடலுக்கு அப்புறம் நன்றி குணமைக்கு.
1: நாடளாவிய
0: ரீதியில் அதிகமான மழை பெய்து கொண்டிருக்கிறது. மத்திய மாகாணம், மத்திய மாகாணத்தில் வந்து பொதுவா அதிகமான இடங்கள்ல வந்து மழை பெய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க சமூக வலைதளங்களும் அதிகமா பாத்துருப்பீங்க. அதே போல
3: ஒரு கேள்வியோட கேக்கவா, மத்திய மாகாணம் என்ன தம்பி?
0: மத்திய மாகாணம் அப்படின்னா வந்து இலங்கையில மத்தியில இருக்கிற மாகாணம், சென்ட்ரல் ப்ரொவின்ஸ். அதுல வந்து நுவரெலி மாவட்டம், அதே போல கண்டி மாவட்டம், இந்த இரண்டு மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை வழங்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
1: சரி, எதிர்வரும் காலங்களில் வந்து நாங்களும் எதிர்பார்க்கிறோம் இந்த மழை வந்து கொஞ்சம் குறையணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர். ஐயோ,
0: உங்களுக்கு விடுமுறை தருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்கன்னு. ரைட், ஓகே. எனவே நாளை வந்து 4ஆம் தேதி நுவரெலி மாவட்டம், அதே போல கண்டி மாவட்டத்தில் உள்ள பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே பாடசாலை மாணவர்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, வெளியில போகக்கூடியவங்க பாதுகாப்பா போங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நேரம் வந்து கண்டி கொழும்பு பிரதான வீதி வந்து மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வரக்கூடிய இடங்களில் வந்து அதிகமான மண் சரிவு, கற்கள் பிறண்டு விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணமாக அந்த பிரதான பாதை மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கொழும்புக்கு வரக்கூடியவங்க வேறு மாற்று வழிகளை வந்து பாவீங்க அப்படின்றதை ஞாபகப்படுத்திக் கொள்றோம்.
1: சரி,
0: ஓகே. நல்ல பாடல் கேட்கலாம், தொடர்ந்து கொள்ளுங்கள். இது மதிய நேர குதூகலம். நேரம் 2:39.

உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.

0: எல்லோரும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற செல்ல போகிறோம். நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட சொந்தங்கள் எல்லோருக்குமே சந்தோஷமான நன்றிகள்.
1: பாடல் விரும்பி கேட்ட எல்லா சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த நன்றிகளோடு மீண்டும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரும் அன்போடு சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.

நன்றி விஜய் ரஃபீனா நபுலாசன் நேர்கள் தொடர்ந்து மாலை 3 மணி டாட்

0: சமயத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது
1: மக்கள் சூடிய
2: மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கலனி கங்கை தாழ்நில பகுதிக்காக முன்னதாக வெளியிடப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை அடுத்த 48 மழை தளங்களுக்கு மேலும் நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் மிகுந்த ஆபதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் அந்த பகுதிகள் வழியாக குறிப்பாக குறுக்கு வீதிகளூடாக பயணிக்கும் வாகன சாரதிகள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை மற்றும் அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி கடுகண்ணாவ வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கற்பாறைகள் சரிந்து விழும் அபாயம் காரணமாக வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை நுவரெலியா மாவட்டத்தின் சகல அரசு பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட கல்வி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். தொடரும் சீரற்ற வானிலை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: யமன் விவகாரம் அந்நாட்டின் உள்நாட்டு பிரச்சினையாகும் என்றும் அது பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் இஸ்மாயில் பக்காயி தெரிவித்துள்ளார். யமன் பிரச்சினையை ஈரானுக்கு எதிரான போருடன் தொடர்புபடுத்துவது பொறுப்பிலிருந்து தப்பிக்க முயல்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய நெருக்கடிகளுக்கு அமெரிக்காவும் அதனுடன் இணைந்த நாடுகளுமே முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எமது அடுத்த மணித்தாள செய்தியினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்
0: அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய
2: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
0: நிமிர்ந்த நடை.

வசந்தம் சொந்தங்கள் எல்லோருக்கும் அன்பான இனிமையான மாலை பொழுதின் வணக்கங்கள். இன்று உங்கள் அனைவரையும் போட்டு தாக்க நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சந்தோஷமா உற்சாகமாக ஒரு கூழான ஒரு மாலை பொழுதோடு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் 3:10 ஆகிக் கொண்டிருக்கிறது. சரி, 20:00 நீங்க கேட்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி. 5 வரைக்கும் நான் ஜிஆர் உங்களுடன் இணைந்திருப்பேன். 102.6, 102.8 வசந்தமேப்போடு இணைந்திருங்க. அது மட்டுமல்ல www.vasanthamepum.com இணைந்து நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். எங்க இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இருந்தாலும் சரி, பேஸ்புக் கூடாக இணைந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி வச்சிருங்க. சரி, இன்னைக்கு பார்த்தோம் சொன்னா, கடந்த 24 நேற்றிரவிலிருந்து இன்று காலை அதே போல இப்போது மாலை வழியிலிருந்து அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்கின்ற இந்த சீரற்ற வானிலை காரணமாக பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல அடுத்தடுத்து வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றிரவு 11 இன்று இரவு 11 வரைக்கும் 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. 100 mm அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறது கடந்த 24 பொறுத்தவரைக்கும். அது மட்டுமல்ல, நுவரெலிய மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் 191 mm மழை வீழ்ச்சி பதிவாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, கொத்மாலை நீர்த்தேக்கத்தின் வான் கதவுகள் திறப்பதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வான் கதவுகள் கதவுகள் மட்டுமல்ல, அடிமட்ட மதகுகளையும் திறக்கும் பணிகள் இப்போ வந்து ஆரம்பமாக இருப்பதனால தாழ்நில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் அவதானமாக இருக்குமாறும் மகாவலி அதிகார சபை அறிவுறுத்தியிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கிற நீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, நாளை தினம் பாடசாலைகளுக்கு நுவரெலியா பகுதியை பொறுத்த வரைக்கும் பாடசாலைகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 40 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஹேட்டன் கொடகலை பகுதியை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல இப்போ வந்துட்டு இந்த மோசமான ஒரு வானிலை காரணமாக மகாவலி ஆற்றினுடைய நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. எனவே இதுவும் உயர்ந்து வருகிறதுனால வெள்ளப்பெருக்கு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் விழிப்புணர்வோடு கட்டாயம் பாதுகாப்பாக இருங்க. அது மட்டுமல்ல, பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியில் தங்கியிருக்கிற மாணவர்களும் விழிப்புணர்வோடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மத்திய மலைநாட்டில் பெய்து வருகின்ற மழையுடனான ஒரு வானிலை, அதே போல நீர்த்தேக்கங்களினுடைய நீர்மட்டம் வெகுவாக அதிகரித்தின் வருவதன் காரணமாக வெள்ளாபாய எச்சரிக்கை தொடர்ச்சியாக விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். கண்டி கடுக்கண்ணா வீதி இப்போ வந்து தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியில் கற்பாறைகள் சரிந்து விழையும் அபாயம் காணப்படுவதாக மூடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, கடந்த 48 மணித்தியாலங்களை பொறுத்த வரைக்கும் பாரிய வெள்ள அபாய ஒரு சூழல் நிலவுகின்றது. கண்டி மாவட்டத்தில் உடனுவர அதே போல பல பகுதிகளுக்கு கண்டியை பொறுத்த வரைக்கும் 48 பாரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் நிலவுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் நிக்கோயாறு பெருக்கெடுத்திருக்கிறது. எனவே அதனால வந்துட்டு ஹட்டன்ல இருந்து நீரேந்தி செல்லக்கூடிய நிக்கோயாறு பெருக்கெடுத்ததன் காரணமாக ஆற்றினுடைய இருமரங்களிலும் இருக்கின்ற பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது. இதை பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, கடந்த 2013 நிக்கோயாறு பெருக்கெடுத்ததுனால இவ்வாறானதொரு அசம்பாவிதம் ஏற்பட்டிருந்தது. தற்போது மீண்டும் அது பெருக்கெடுத்திருக்கிறது. எனவே வீடுகள் வந்துட்டு வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறதுனால பிரதேசவாசிகள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி கொள்கின்றோம். கவனமாக மத்திய மலை பிரதேசம் ஹட்டன் விரலியா டிக்கோயா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மிகுந்த பாதுகாப்போடும் அவதானமாகவும் இருங்க. இங்கிருந்து தூர பகுதிகளிலிருந்துக்கு அந்த இடத்துக்கு போறவங்க, அங்கிருந்து வேறொரு இடத்துக்கு போறவங்க எல்லாருமே கவனமாக உங்களுடைய பாதுகாப்பான ஒரு பயணமாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். நிறைய விஷயங்கள் பேசலாம், தொடர்ச்சியாக இணைந்திருங்க போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.

ஒலித்த பாடல் அது டும் டும் டும் திருப்பதுக்காக சுப்ரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். அதிகமாக சொல்ல போனால் எல்லா பக்கங்களிலும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாக இருக்கிறதுனால வெள்ளப்பெருக்கு தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மகாவலி, கழனி, கழு ஆறுகளின் மேல் பகுதிகள் குறிப்பிடத்தக்க மழை பெய்து வருவதனால இப்போ வந்துட்டு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீர்ப்பாசன திணைக்களம் இதை தெரிவிச்சிருக்கிறது. எனவே ஆறுகளில் இருக்கிற நீர் மட்டும் வேகமாக உயர்ந்து வந்து வருவதன் காரணமாக இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அது மட்டுமல்ல, அந்த பகுதிகளில் இருக்கிற மக்கள் மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த நிலவும் சீரட்டு காலநிலை காரணமாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் அனைத்து கல்வி நடவடிக்கைகள் அதே போல பரீட்சைகள் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கிற பேசு பொருளாக நேற்றைய தினமும் நேற்று முதல் அதன் முதல் நாள் பேசு பொருளாக விடுமுறை நாட்களில் மிக பரபரப்பாக நடந்து கர்ஃபியூ போடப்பட்டு ஒரு கட்டுக்கோப்புக்குள் வந்திருந்தது மகர சிறைச்சாலை சம்பவங்கள். சரி, மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட இந்த கலவர சம்பவம் தொடர்பாக இன்று இலங்கை போலீஸ் தலைமை ஆய்வு கூடம் அது சம்பந்தமாக ஆய்வு நடத்துவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 104 கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் வெலிக்கட, பூசா, கழுத்துறை, பதுளை, மட்டக்களப்பு, பொலனறுவை போன்ற பகுதிகளுக்கு இடமாற்றுவதாக, கிட்டத்தட்ட 7 சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கலவரத்தினால, இந்த பிரச்சனைகளால், மகர சிறைச்சாலையில் ஏற்பட இந்த பிரச்சனைகளால் 15 கோடிக்கும் மேல் சேதம் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது சம்பந்தமாக தீவிரமாக ஆய்வு நடத்துவதற்கான ஒரு குழு ஒன்று இறங்கியிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த அடுத்தடுத்து இந்த சிறைச்சாலைகளில் ஏற்படுகின்ற இந்த சம்பவங்கள் வெகுவாக ஒரு வன்முறை சம்பவமாக தொடர்ந்து வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறைகளை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் இருக்கிற அனைத்து எல்லா சிறைச்சாலைகளிலும் இப்போ வந்து பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்கும் வெள்ளிக்கடை, மேகசின், கழுத்துறை மற்றும் நீர்க்குழும்பு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு மேலதிகமாக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவங்கள் தொடர்பாக இந்த மோதலில் வந்துட்டு 33 வயதுடைய ஒரு கைதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஏனையோர் வந்துட்டு 8 பேர் தொடர்ந்தும் ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே விஷேட அதிரடை படையினர், முப்படை படையினர் இணைந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள் நிலைமையை கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே இருக்கிற இந்த அத்தனை சிறைச்சாலைகளிலும் மிகப்பெரிய ஒரு கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. ஓகே, இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக இணைந்திருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறத வசந்தின் போட்டு தாக்கு.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் FM.

தெம்பும் திரைப்படத்துக்காக அழகான ஒரு பாடல் மழை வரும் மறுக்குறி அப்படின்னு சொல்லி தோய்ந்தது. கடுகொண்டிருப்பது வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சி நேரம் 3:37 நிமிடமாக கொண்டிருக்கிறது. www.vasanthamfm.com இணைந்திருக்கலாம். 100.6 102.8 வசந்த எஃப்எம் இப்போ வெற்றியும் பண்ணி ரொம்ப சதமா நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். நாள் முழுக்க கச்சிக்கமான நல்ல பாடல்கள் மட்டுமில்ல, நல்ல பல விஷயங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நானும் தயாரா இருக்கிறேன். 5 மணி வரைக்கும் போட்டு தாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். குறிப்பாக ஐரோப்பா முழுவதும் கடுமையான ஒரு வெப்ப வானிலை நிலவுக்கு வருது. இதனால வந்துட்டு காட்டு தீயும் அதிகமாக பரவி வருகிறது. இப்போ வந்துட்டு இந்த காட்டு தீயை அணைக்க சென்ற 2 ஹெலிகாப்டர் ஒன்றுக்கொன்று நேருக்கு நேர் மோதியினால விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில் வந்துட்டு பிரித்தானிய நாட்டைச் சேர்ந்த ஒரு விமானிக்கும் கிரேக்கத்தை சேர்ந்த ஒருத்தரும் காயமடைந்து இப்போ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாருங்களேன், அந்த மேலுக்கு போயிட்டும் விபத்து ஏற்பட்ட அளவுக்கு அந்த அளவுக்கு காட்டு தீ மிக மோசமான அளவுக்கு பரவி வருகிறது. இப்படி இருக்கிற நேரத்தில் எகிப்து கடற்கரைக்கு அப்பால் ஒரு நிலநடுக்கம், அந்த பகுதியில் ஒரு நிலநடுக்கம் ஒன்று பதிவாக இருக்கிறது. அது வந்து 5.4 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாக இருக்கிறது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த நிலநடுக்கத்தால் எந்த ஒரு உயிர் சேதங்களோ அல்லது சொத்து சேதங்களோ ஏற்படவில்லை இதுவரைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதைவிட இருக்கிற நேரத்தில் முக்கியமாக ஒரு பேசுபொருளாக இருக்கிறது அமெரிக்கா ஈரானுடைய பேச்சுவார்த்தைகள். மறுபடியும் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. மறுபடியும் ஒரு புதிய கோணத்தில் பார்க்க இருக்கிறார்கள். அதை நாங்கள் அடுத்த மணித்தேலத்தோடு உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, ஈரானுடைய அந்த புதிய பேச்சுவார்த்தைகள் இப்படி அந்த அறிவித்ததை தொடர்ந்து வந்துட்டு அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து சர்வதேச சந்தையில் மசக்கு எண்ணெய் டக்கு டக்குன்னு அந்த அளவுக்கு குயிக்காக கொஞ்சம் சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சுமார் 5% வரை சரிவை சந்திருக்கு. அது மட்டுமல்ல, பிராண்ட் ராக மசகனை பொறுத்த வரைக்கும் பீப்பாய் ஒன்றின் விலை 83.77 அமெரிக்க டாலராக பதிவாகி இருக்கிறது. அதே போல் WT ராக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 80.37 அமெரிக்க டாலராக பதிவாகி இருக்கிறது. ஓகே, பேச்சுவார்த்தை ஆரம்பம் அப்படின்னு சொன்னதுக்கு இப்படின்னு சொன்னால், பேச்சுவார்த்தை நடந்து சுமூகமான ஒரு சூழ்நிலை நிலவுகின்றால் எல்லாமே சரியாக நடக்கும். ஓகே, நல்ல பாடல்களும் தொடர்ச்சியாக வரும், காத்துட்டே இருங்க. நீங்க கேட்டிருக்கிறது வசந்தத்தின் போட்டு தாக்கு, தொடர்ந்து இணைந்திருங்க. உலகம் பாடல் இது அனைகன் திரைப்படத்துக்காக.

நாட்டின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி டே. நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6, 102.8.

0: வசமத்தில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் கூடிய மகுடமே
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: தற்பொழுது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக கொத்துமலை காமினி திசா நாயக்க நீர்த்தேக்கத்தின் மேல் நீரந்த பகுதிகள் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நீர்த்தேக்கத்தின் பாதுகாப்பு மற்றும் கீழ்நோக்கி ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் முறைப்படி திறக்கப்படுவதாக மகாபலி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதன்படி நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் மற்றும் சேறு வெளியேறும் மதகுகள் திறக்கப்படுவதுடன் இதன் மூலம் வினாடிக்கு சுமார் 250 கன அடி வீதத்தில் கொத்துமலை ஓயாவுக்கு நீர் திறந்துவிட எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக கொத்துமலை அணைக்கட்டு கீழ் உள்ள கொத்துமலை ஓயாவின் நுகவெவ ரிவர்சைடு மாவத்தூர பகுதிகள் மற்றும் மகாவலி கங்கையின் உளப்பணை பகுதியிலிருந்து கம்பளை வெலிகல கெலியோயா பேராதனை கட்டுக்கஸ்தோட்டம் மற்றும் பொல்கொள்ள வரையிலான பகுதிகளில் உள்ள தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதால் இதுகுறித்து அவதானத்துடன் இருக்குமாறு அவ்வதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
2: ஹோமஸ் நீரணை வழியான பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதிப்படுத்துவது அவ்விரு வழியை முழுமையாக திறப்பதற்கான அவசியமான நிபந்தனையாகும் என்று ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அது மட்டும் போதுமானதல்ல என்று அவர் குறிப்பிட்டார். ஹோமோஸ் நீரணை தொடர்பான பிரச்சினை ஈரான் மற்றும் ஓமான் இடையிலான கருத்து வேறுபாடுகளால் உருவானதல்ல என்றும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ தாக்குதலினாலேயே அப்பகுதியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். எமது அடுத்த மனத்தியல செய்திகளை மாலை 5 மணிக்கு எதிர்பார்க்கும்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88
2: நிமிர்ந்த நடை.

அடங்க மறு திரைப்படத்துக்காக சி எக்ஸாமினுடைய இசையில் நல்ல பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. இரண்டாவது மடத்தியால் தொடு கிணைந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் நன்றியார் உங்களோட நினைந்திருப்பேன். ஈரான், ஈராக், அமெரிக்கா, இஸ்ரேல், இதே போல ரஷ்யா, இப்படி அடுத்தடுத்த நாடுகளினுடைய அந்த ஆதிக்கம், அதிகார இது பலங்கள், அதே போல அவங்களுடைய ஆட்சி பலம், அந்த நாட்டில் உற்பத்தி செய்கின்ற பொருட்கள், இப்படி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நாடுகள் தங்கி இருக்கிறதுனால அந்த நாடுகளில் உற்பத்தி செய்கிற பொருட்களை இன்னொரு நாடுக்கு ஏற்றுமதி செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது அந்த நாட்டில் ஒப்பந்தங்கள் செய்வதற்கு இன்னொரு நாடு இணக்கம் தெரிவிப்பதற்கும் சரி, சில சில நிபந்தனைகள் விதிக்கும் போது அது வந்துட்டு காரசாரமாக இருக்கும் அந்த நிபந்தனைகள். அது மாதிரி தான் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர் பதவியேற்ற முதல் நாளிலிருந்து பல ஒப்பந்தங்களை கொண்டு வந்தது, சில ஒப்பந்தங்களிலிருந்து விலகியது, அதே நேரத்தில் வரி விதிக்கின்றது, ஒவ்வொரு நாட்டுக்கும் வரி விதிப்புகளை அதிகரித்தது. இந்த இவற்றை இந்த உங்களுடைய நாட்டில் இருக்கிற இந்த முக்கியமான கனிய வளங்களை எங்களுடைய நாட்டுக்கு நீங்கள் தராவிட்டால், ஒப்பந்தத்தை முழுமைப்படுத்தாவிட்டால் இவ்வளவு சதவீதம் உங்களுக்கு வரி விதிக்கப்படும் இப்படின்னு சொல்லி பல திணிப்புகளை திணிப்பது, இதனால் யுத்தங்கள் ஆரம்பிப்பது இப்படின்னு சொல்லிட்டு இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ ஹார்முஸ் நீர்நிலை, இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது உலகத்தை பொறுத்த வரைக்கும். இந்த ஹார்முஸ் நீர்நிலை வழியாக கடல் வழி பாதை தொடர்பாக அந்த பாதையை மூடுவதும், அந்த பாதையால் பயணிக்கின்ற கப்பல்களுக்கு தாக்குதல் நடத்துவதும், அதே போல அந்த தாக்குதலின் காரணமாக மசகு எண்ணெய் உலக சந்தைகள் சடுதியாக அதிகரிப்பதும், அதுக்கப்புறம் சுமூகமான ஒரு சூழல் நிலவியிருந்தால் மசகு எண்ணெய் சரிதியாக விலை குறையும், அதுதான் பொருளாதாரத்தினுடைய ஒரு தாக்கமாக இருக்கிறது. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரானுடனான அந்த புதிய பேச்சுவார்த்தைக்கு, அதாவது மிகப்பெரிய ஈரான் மீதான ஒரு மிகப்பெரிய தாக்குதல்களை நிறுத்தியதைத் தொடர்ந்து இந்த அந்த நாட்டினூடான ஒரு புதிய ஒரு பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இப்போ சர்வதேச ஊடகங்களுக்கு அதை உத்தியோகபூர்வமாக தெரிவிச்சிருக்கிறார். யார் வோல்ஸ்ங்கிற ஒரு விமான நிலையத்தில் பயணிக்கின்ற போது அது அவரை கருத்து தெரிவிச்சிருக்கிறார். என்ன அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து அவர்களுடன் பேச்சுவார்த்தை வடிவில் உரையாடி வருகிறோம், நாளைக்கு பிறகு நாளை ஒரு பிற்பகல் வேளையில் கட்டாயம் இந்த பேச்சுவார்த்தை தொடங்கப்படும் அப்படிங்கிற உத்தியோகபூர்வமான ஒரு விஷயத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். சரி, இதை அறிவித்த நேரத்தில் தான் மசகு எண்ணுடைய விலையும் சரிதியாக குறைந்திருந்தது. இப்போ ஹார்முஸ் நீர்நிலை கடல் வழி பாதை தொடர்பாக ஈரான் மற்றும் ஓமான் இடையே நடைபெற்று வருகின்ற இந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ வந்து இறுதி கட்டத்தில் எட்டியிருக்கிறது. ஏற்கனவே இப்படி தான் ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றிருந்தது, இருந்தாலும் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது, அதை ஏற்றுக்கொண்டாங்க மத்த தரப்பு. அதே நேரத்தில் அதை சில நிமிடங்களில் மீறப்பட்டு மறுபடியும் யுத்தம் ஆரம்பிச்சிருந்தது. மறுபடியும் இப்படி ஒரு ஒப்பந்தம் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. அதுவும் இந்த ஓமான், கட்டார் இவங்களுடைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதாக ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தான் அப்பாஸ் அரக்கி தெரிவிச்சிருக்கிறாரு. சரி, ஓகே, இதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிட்டத்தட்ட இந்த உலக மசகு எண்ணெய் பொறுத்த வரைக்கும் சுமார் 20% இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தை உலகளாவிய எரிபொருள் சந்தையில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே எப்படா இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை எட்டி முழுமையாக நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட உலகத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் மக்களும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறாங்க. சரி, இரண்டு தரப்பிற்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய பாதையை அமைப்பதில் உடன்பாட்டை ஏற்படுத்தி வருவதாக இப்போ ஈரான் அறிவிச்சிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் புதுசாக நாங்கள் ஒரு பாதை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஹார்முஸ் நீரிணையை அமைவாக ஒரு புதிய கடல் வழி பாதை ஒன்று உருவாக்குவது தொடர்பாகவும் ஈரானுக்கு ஓமானுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பேச்சுவார்த்தை நாளைக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போல, அமெரிக்கனுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போன்று, நாளை எவ்வாறான நிலையில் இருக்கும், முழுமையாக அது நிறைவடையுமா அப்படிங்கிற விஷயத்தையும் மிக பொழுதாக நிகழ்ச்சியோடு கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் வந்துட்டு ஒரு இரவு நேரங்களில் வந்துட்டு வீதிகளில் பயணிக்கும் போது வாகனத்தில் மோதக்கூடிய அந்த பூச்சிகள், அல்லது மழைக்காலங்களில், அல்லது மழை வருவதற்கு முன்னோ, அல்லது மழை ஓய்வடைந்ததுக்கு பிறகு இந்த பூச்சிகளினுடைய வருகையை வைத்து நாங்கள் கணிப்போம் இல்லையா. ஸோ இது மழைக்கான நேரம், மழை முடிவடைஞ்சிட்டு, இது அறுவடை சீசன், இப்படிங்கெல்லாம் அந்த பூச்சிகளை வைத்து நாங்கள் மதிப்பீடு செய்வது வழக்கம். ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் இரவு வேளைகளில் பார்த்தினால் போதும், அது எரிந்திருக்கும் போது அந்த வெளிச்சத்தை நோக்கி பல பூச்சிகள் வரும். ஆனால் இப்போ சொல்லப்படுகிறது, இந்த கனடாவினுடைய ஒரு ஆராய்ச்சியில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மிக
விரைவாக அழிவடைந்து வருகிறதாம் இப்படியான பூச்சிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1990களில் இருந்ததை விட இந்த பூச்சிகளின் எண்ணிக்கை தற்போது பாதியாக குறைஞ்சிருக்கிறதாம் அப்படின்னு சொல்லிட்டு கனடாவினுடைய ஒரு ஆராய்ச்சி சொல்லியிருக்கிறது. எனவே உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற போது பல வகை பூச்சிகள் இப்போ வந்துட்டு அழிவடைந்து வருகிறதாம். குறிப்பாக பிரித்தானியா, கனடாவில் மட்டுமில்லை, பிரித்தானிய, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்துன்னு சொல்லி பல நாடுகளில், எங்களுடைய நாட்டிலையும் இந்த பூச்சிகளினுடைய வகை அறியாகத்தான் இருக்கிறது, குறைவாக இருக்கிறது, அழிவடைந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த பூச்சிகள் வந்துட்டு மீனுக்கு உணவாக பயன்படுத்துவாங்க அந்த உயிரினங்களுக்கு. அப்படின்னு சொன்னால் தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கை இருக்குல்ல, ஸோ அதுக்கு பயன்படுத்துவாங்க. இன்னொரு பூவிலேருந்து இன்னொரு பூவுக்கு அது தேன் குடிக்க வருகின்ற போது, இல்லது அந்த பூவிலேருந்து இந்த பூக்கு வருகின்ற போது அது ஒரு மகரந்த சேர்க்கை இடம்பெறும். எனவே அதுக்காக பயன்படுத்தப்படுகின்றது இந்த பூச்சிகள். இறந்த விலங்குகள், ஒரு விலங்கு இறந்து போயிடுச்சுன்னு சொன்னால் அதை சுற்றி நிறைய பூச்சிகள் இருக்கும், அதுக்கு பிறகு அந்த விலங்கு இறந்ததுக்கான அடையாளம் இருக்காது. ஸோ இதுக்கு ஒரு காரணமாக இருக்கு இந்த பூச்சிகள். தாவரங்கள் மக்குவதில்லை, அந்த தாவரங்கள் குயிக்காக உக்குறதுக்காக அந்த பூச்சிகளினுடைய பங்கு மிகப்பெரியதாக இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மின்மினி பூச்சியிலிருந்து நிறைய பூச்சிகள் இருக்கிற சந்ததிகளுக்கு அது வந்து பார்ப்பாங்களா, அவங்களுக்கும் அது கிடைக்குமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறது. இதுக்காக என்ன என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த ஆராய்ச்சியில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, மனிதர்கள் அதிகளவான ஒரு தாவரங்களை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த தாவரங்களை வளர்க்கின்ற போது பூச்சிகள் வருகை அதிகரிக்கலாம், பூச்சி மருந்துகளுடைய பயன்பாட்டையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பூச்சிகளுடைய இனப்பெருக்கத்தை அதிகரிக்கிறதுக்காக, பூச்சியினுடைய அழிவிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இப்படியான நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ச்சியாக இருங்க வசந்தத்தின் போட்டு தாக்க நிகழ்ச்சி கண்டுட்டு இருக்கிறீங்க.

0: கிறிஸ்தர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.
1: தமிழின் சுவாசமாய் வசந்தம் FM 102.6

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: என்ன நாளுக்கான இந்த மனித ஆலத்தின் பொடுத்தாக்கு நிகழ்ச்சி குட்டி ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு சின்ன குட்டையில் தண்ணீர் குறைவாக இருந்திருந்தான். ஓகே, ஸோ அதிலிருந்து மீன்கள் தண்ணீருக்காக பரிதவித்து கொண்டு அப்படியோ தாகத்தோடனும் சாகிற தருவாயிலும் நீந்தி கொண்டிருந்தது. அதை அந்த வழியாக போன ஒரு பெரியார் அதை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு அந்த வழியாக தண்ணீர் எடுத்து கொண்டு போன அந்த கிராமத்து மக்களிடம் இந்த மீன்களுக்காக கொஞ்சம் தண்ணீர் கேட்டாராம். அப்போ அதுக்கு அந்த ஊர் மக்கள், ஐயா உங்களுக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா என்று நான் நினைக்கிறேன், 10 வருடமாக எங்கள் ஊரில் தண்ணீரே இல்லை, நாங்கள் குடிப்பதுக்கு எவ்வளவு மைல் கடந்து போய் இந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிறோம், நீரோ மீன்களுக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறாய், அதெல்லாம் தர முடியாது என்று சொல்லிட்டு அந்த வழியாக போயிட்டாங்க. ஸோ அந்த பெரியார் கேட்குறாரு, எங்கே நீங்கள் இந்த தண்ணீரை எடுத்து வந்தீங்க, அது என்னாலையும் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்துக்கு, அதாவது தண்ணீரை இருக்கின்ற அந்த 10 மைல் தொலைவில் நடந்து போய் அவர் தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து அந்த தண்ணீரை கொண்டு வந்து குட்டையில், அந்த மீன்கள் இருக்கின்ற அந்த குட்டையில் குட்டை அந்த மீன்களை தண்ணீர்களால் நிரப்பினார். அங்கே அடுத்த கணமே அங்கே இருந்த மீன்கள் எல்லாம் சந்தோஷமாக அந்த தண்ணீரில் நீந்தி குதித்திருந்தது. உடனே வானத்தில் இருந்து கிடிகிடித்தது, மழை பெய்தது. இது ஒரு மாதிரியான ஒரு சிறு கிராமத்தில் மழையை வரவைக்க முடிகிறது என்றால், 10 வருஷமாக தண்ணீரே இல்லை என்று நீங்கள் எவ்வளவு தான தர்மம் செய்யாமல் தவறிவிட்டீர்கள் என்று அந்த பெரியார் கேட்டார். இப்படி சின்னதாக நாங்கள் செய்கின்ற ஒரு தான தர்மங்கள் சரியாக நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அந்த இடத்தில் எங்களுக்கு தண்ணீர் பஞ்சமோ உணவு பஞ்சமோ வராது அப்படின்றத அந்த மக்களிடம் அந்த பெரியார் உணர்த்தினார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும், நாங்கள் யாருக்காவது செய்கின்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும்.
2: குட்டி ஸ்டோரி.

0: பாடல் அது கேஷ் மோரா திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து முடிந்திருக்கலாம் போட்டு தாக்க நிகழ்ச்சியோடு. நேரம் 4:32.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8. வசந்தம் FM அண்ணாமலை.
2: என்ன வேணும்?
3: புது ப்ராஜெக்ட் ஒன்றுக்கு ஜிஇ பாக்ஸ் பார் ஒன்று ஆர்டர் பண்ண வந்தேன்.
2: என்ன பிராண்ட்?
3: நல்ல பிராண்ட் ஒன்று.
2: ஐயோ தோர, இரும்பு வாங்கும் போதும் பிராண்டட் பார்க்கணும். பேரு அளவு பொறிக்கப்பட்டுள்ள கொடுக்கிற காசுக்கு பிரயோசனமான ஒரே ஒரு ஜிஐ பாக்ஸ் பார் அப்படின்னா அது மெல்வா ஜிஐ பாக்ஸ் பார் தானே?
3: மெல்வா, தெரிந்தவர்கள் சொல் ஜிஐ பாக்ஸ் பார். ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
4: இன்ப ராகங்கள்

0: தொட்ட இடைக்கால பாடல்களோடு ஓர் நாள்
1: தோடி ராகம் பாடவா
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள்

நல்ல பாடல் வந்து கேட்டுட்டு வந்திருக்கிறோம். வசந்தத்தின் போட்டு சாக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். 102.6 102.8 வசந்தமிஃபம் ஓடு கிடைந்திருக்கின்றோம். www.vasanthamifam என்ற இணைய பக்கங்கூடாகவும் இணைந்து சந்தோஷமாக உற்சாகமாக நல்ல பல பாடல்கள் வரும் கேட்டு ரசித்துக் கொண்டே இருக்கலாம் நாள் முழுக்கம். சரி, முக்கியமான ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த போகின்றேன். என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ வந்து மழையுடனான காலநிலை அதிகரித்து இருக்கிறது. வெள்ளப்பெருக்கு ஒரு பக்கம், வான் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே தூர பகுதிகளுக்கு விடுமுறையினாலும் கூட தூர பகுதிகளுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கிருந்து கொழும்புல இருந்து தூரமான பகுதிகளுக்கு போவாங்க. அதே போல் அங்கிருந்து கொழும்புக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீண்ட ஒரு பயண இடைவெளி இருக்கிறது. ஒரு 6 மணித்தியாலமோ 5 மணித்தியாலமோ அல்லது 8 மணித்தியாலமோ இப்படி நீண்ட பயணங்கள் எல்லாம் மேற்கொள்வாங்க. அது மட்டும் இல்லை, இங்கிருந்து ஒரு கடைவீதிக்கு போகிறதாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு தூரத்தில் போகிறதா இருந்தாலும் சரி, எங்களை அறியாமல் நிறைய வீதி விபத்துகள் இடம்பெற்று இருக்கிறது. எனவே இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பாக எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த வீதி விபத்துக்கள் தொடர்பான ஒரு தெளிவான ஒரு வீதி விதிமுறைகளை எடுத்துரைக்கின்ற போது எதிர்காலத்தில் அந்த வீதி விபத்துக்களை கொஞ்சமாக குறைத்துக் கொள்ள முடியுமா இருக்கும். எனவே கிளீன் ஸ்ரீலங்காவின் கீழ் டேக் கேர் வேலை திட்டம் 2ஆம் கட்டமாக வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் வீதி விதிமுறைகள், வீதி விபத்துக்கள் தொடர்பான விழிப்புண்டக்கூடிய நிகழ்ச்சி திட்டங்கள், இப்படியான வேலை திட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த வீதி விபத்துக்களை குறைத்துக் கொண்டால் எங்களுடைய உயிர்கள் பாதுகாப்பாக இருக்கும். எனவே எங்களுடைய ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அந்த உயிர் வந்துட்டு போனால் திரும்ப வராது ஒரு பொறுப்புக்கான ஒரு கடமை பொறுப்பில் இருக்கிற நாங்கள், ஒரு சின்ன பிள்ளையாகட்டும் அல்லது கற்பிணி தாயாகட்டும் அல்லது ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்து யாராக இருந்தாலும் உயிர் போனால் திரும்ப வராது, உயிர் உயிர் தான். எனவே கவனமாக உங்களுடைய பாதுகாப்பான பயணங்களாக அமைய வேண்டும். ஓகே, இது அனுசரணை வழங்கி கொண்டு இருக்கிறாங்க சுயாதீன தொலைக்காட்சியான ITN, அதே போல் வசந்தம் எஃப்எம், வசந்தம் டிவி, லக்கன் எஃப்எம் அனுசரணையுடன் இந்த டேக் கேர் வேலை திட்டங்கள் இலங்கையில் இருக்கிற அனைத்து பாடசாலைகளிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பாக அமையட்டும் அப்படின்னு சொல்லிக் கொள்கின்றோம். தொடர்ந்து முடிந்திருக்கலாம் பொது தாக்கல் நிகழ்ச்சியோடு.

காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: இசை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: பொழுதாக நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சூப்பரான பாடல்களாம் ஒலித்தொய்ந்து கொண்டிருக்கிறது. சரி, ஓகே. அதாவது உலகில மிகப்பெரிய ஓர்க்கிட் மலர் இப்ப வந்துட்டு பேராதனை தாவரவியல் பூங்காவில் பூத்துக்குலுங்கி இருக்கிறது. எனவே நல்ல ஒரு அரிய வாய்ப்பு இப்போ கிடைச்சா போய் பாருங்க. அது ஒரு உலகினுடைய மிகப்பெரிய ஓர்க்கிட் தாவரமாக கருதப்படுகின்ற ராட்சத ஓர்க்கிட் தான் இது. வந்துட்டு சுமார் 16 ஆண்டுகளுக்கு பிறகு இப்ப வந்துட்டு பேராதனை அரச தாவரவியல் பூங்காவில் தற்போது பூத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, இது வந்துட்டு ஓர்க்கிட் மலரிடம் கடைசியாக 2010 ஆண்டில் பார்க்க கிடைத்திருந்தது. இப்போது தற்போது வந்துட்டு இந்த பூத்துள்ள இந்த தாவரம் வந்துட்டு 2022 ஆண்டில் நடப்பட்ட ஒன்று. இந்த தாவரத்தில் முதல் முறையாக தற்போது பூக்கள் பூத்திருக்கிறதா. இப்படியான ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டமைப்பு பார்க்கணும். ஸோ பொதுவாக இந்த ஓர்க்கிட் தாவரம் முக்கியமாக இந்த தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், பிலிப்பைன்ஸ் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தான் பரவி காணப்பட்டிருக்கிறதும். எனவே முழுமையாக வளர்ந்த ஒரு ராட்சச ஓர்க்கிட் தாவரம் உண்டு. நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் பேராதானே பூங்காவுக்கு போங்க, பாருங்க. இது வந்துட்டு 1000 கிலோகிராம் எடை கொண்டது. அது மட்டுமல்ல, 2 முதல் 3 மீட்டர் உயரம் வளரக்கூடிய ஒரு பெரிய பூங்குத்தாக கொண்டிருக்கிறது. இந்த தாவரத்தில் பொதுவாக 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கள் பூக்கிறது தான். அந்த சுற்றுச்சூழல் காலநிலைகளுக்கு ஏற்ப இது ஒரு பக்க பலமாக அமைந்திருக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். ராட்சச ஓர்க்கிட் தாவரம் இப்போ பேராதானே பல்கலைக்கழகத்தில் பூத்துட்டு இருக்கு. ஸோ போய் பாருங்க, பாட்டு கேட்கலாம்.

அடுத்து வலுக்கின்ற வாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து அப்படியே விடைபெற போகின்றேன். தொடர்ந்து நீங்க வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் இப்பொழுது கிடைந்திருப்பார் ஸ்ரீஸ்ரூபி இணைந்திருப்பாங்க. நாளில் முடிந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசந்தத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டே டியூன் மக்களே.

0: வசமிட்டில் வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்
1: மக்கள் சூடிய மகுடமே
2: மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
4: கழனி கங்கை ஆற்றுப்படுகையின் மேல் மற்றும் மத்திய நீரந்து பகுதிகளில் தற்போது அதிகளவிலான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மழை நிலவரம் மற்றும் நீர்ப்பாசன திணைக்களத்தினால் கழனி கங்கை ஆற்றுப்படுகையில் பராமரிக்கப்பட்டு வரும் நதி நீர்மானிகளின் நீர்மட்ட பகுப்பாய்வுகளுக்கு அமைய அடுத்த 24 மழை காலங்களுக்குள் சில பகுதிகளுக்கு சிறிய அளவிலான வெள்ள அபாயம் நிலவுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய தொம்பே, சீதாவக்கை, ஹோமகம, கடுவள, பேகம மற்றும் கொலன்னாவை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட கழனி கங்கை பள்ளத்தாக்கின் தாழ்நில பகுதிகளில் சிறிய அளவிலான வெள்ள நிலைமை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போதைய கணிப்புகளுக்கு அமைவாக எதிர்காலத்தில் அதிக அளவிலான மழை பெய்யக்கூடும் என்பதால் கங்கையின் நீர்மட்டம் உடனடியாக உயரக்கூடும். எனவே இப்பகுதிகளில் வாழும் பொதுமக்கள், கங்கையை பயன்படுத்துவோர் மற்றும் அப்பகுதிகள் ஊடாக பயணிக்கும் வாகன சாரதிகள் இதுகுறித்து தீவிர அவதானத்துடன் செயற்படுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
3: வெளிநாட்டு செய்திகள்.
4: ஹோமஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பான தற்காலிக கப்பல் போக்குவரத்து பாதையை ஏற்படுத்தும் நோக்கில் நீரிணையை ஒட்டியுள்ள இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனினும் அந்த பாதை தொடர்பாக ஒமானுடன் உடன்பாடு எட்டப்படுவது மட்டும் ஹோமஸ் நீரிணையை மீண்டும் முழுமையாக திறப்பதற்கு போதுமானது அல்ல என்றும் அதற்கு அமெரிக்கா ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான மனித்தியாள செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை இரவு 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
3: உண்மைக்கு முதலிடம் வசந்த மெஃபம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது
1: மக்கள் சூடிய மகுடமே.
2: மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
5: நிமிர்ந்த நடை.

நேர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு திங்கட்கிழமையில உங்க எல்லாருமே சந்திக்கலாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றினாலும் கூட சும்மா அட்டகாசமான சூப்பரான பாடல்களை தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கேன். நீங்களும் கூட தொடர்ந்து மழைக்கு நேர்படுத்தி சந்தோஷமா பேசலாம். அழைக்க வேண்டிய இலங்கை பூஜ்யம் 1 2 7 5 0 0 1 கதை போல 0 1 2 7 5 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய அன்பான உறவுகள் சொந்தங்களுக்கும் விரும்பி பாடல்களை

0: தேதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான படங்களாம் நிகழ்ச்சியில கேட்டு இருக்கோம். இப்ப என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
2: அன்பான மாலை நேர வணக்கம்.
1: அன்பான மாலை நேர வணக்கம். யார் இது?
2: நான் சபுமால் கந்த பெரிய குறியானையில இருந்து வசந்தகுமார் பேசுறேன்.
1: வசந்தகுமார் எப்படி இருக்கீங்க?
2: நான் ரொம்ப நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: ராஜமாணிக்க ராஜேந்திரன், உமாச்சந்திரன், மும்தாஜ் பேகம், அண்ணன் பாதுகா, சின்னத்தம்பி, அருள்மொழி, அம்மம் பிட்டிய ராசையா, ராஜ்குமார், வெளிமட செல்வராம் இவர்களுக்காக கேட்போம்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி.

கூட்டம் மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம். ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு. இன்ப ராகங்கள்

0: கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.
1: அன்னி சாயம் இரவின் அமைதியில்.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்.

0: வந்திருக்கோம் இப்போ கூட பேச. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், நான் தோப்பூர் செல்வனார் முஹைதீன்.
0: முஹைதீன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன், சூப்பர் நிகழ்ச்சி, சூப்பர்.
0: நன்றி நன்றி. அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: ஓ, டீ எல்லாம் குடிச்சிட்டு நிகழ்ச்சியோட தான்.
0: ஓகே ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே?
1: ஓ, ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க பேசி போட பாட்டு ரொம்ப பிடிச்சி.
0: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
1: என்னது குடும்ப உறவுகளுக்காக மட்டும் கம்பா மஜித்னாக்காகவும் வத்தல ஐயாக்கனுக்காகவும்
0: அருமொழிக்காகவும் மற்றும் வசந்த உள்ளம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும்
1: முக்கியமா உங்களுக்காக கேட்போம். ஓகே,
0: ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

0: வனிதையாளத்தின் ஸ்டார் ஆஃப் த்ரீ பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். அன்பான மாலினியர் வணக்கம். யார் இது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்புறம் டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
2: ராஜேஜிமா
0: வணக்கம் சொல்லி ரஞ்சித் தப்புதல நிகழ்ச்சி நடந்திருக்கிறத சொல்லிருக்காங்க. மற்றும் இனிமையான மாலை போடுது வணக்கம் சொல்லி கொழும்போ இந்த ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி கேட்டுருக்கிறத சொல்லிருக்காங்க. அன்பான மாலினியர் வணக்கம். அக்கா வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சொல்லி பூனாகல்ல இருந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி நடந்திருக்கிறாங்க. அதே போன்று சந்தோஷமான வணக்கம் நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன்னு சொல்லி மொழிக்கிறது பாடல்.

நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: ராஜா திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் மார்க்கெட் பேசுறேன்.
0: மார்க்கெட் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கும், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு
1: இருக்கீங்க? டீ ஊத்திக்கிட்டு இருக்கேன் இப்ப.
0: அப்படியா? ஓகே ஓகே, அடுத்து ஒரு பாடல் வருது, அந்த பாடலை கேட்டுட்டு டீ குடிங்க சரியா?
1: சரி
0: ஓகே. யார் யாருக்கெல்லாம் பாடல் கேட்க போறீங்க?
1: கணவர் ராஜமணிக்காகவும் மகள் சாருணிக்காகவும் பள்ளிகம்ல இருக்க நம்முடைய சொந்தக்காரவங்க அனைவருக்காகவும் வசந்த சொந்தம் அனைவருக்காகவும் உங்களுக்கும் எனக்காகவும் கேட்போம்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, கேட்டுட்டு வரலாம்.

0: சம்பத் இப்போது வார நாட்களிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். ரொம்ப ரொம்ப அருமையான பாடல்களும் நிகழ்ச்சியில கேட்டுக்கும். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது?
2: நான் பதவியில் ஞானகுரு.
1: ஞானகுரு எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: நான் வேலையெல்லாம் முடிஞ்சு வந்து டீ குடிச்சுக்கிட்டு வசந்தம் எக்ஸ்பிரஸோட இருக்கோம்.
1: அப்படியா? ஓகே ஓகே. பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: ஆமாமா, எனர்ஜியா இருக்கு. கொண்டாடுகிறார். அவரை நலமோடும் வளமோடும் பல்லாண்டு வாழ வாழ்த்துவோர் அன்பு கணவர் பாரதி ராஜா, பாசமான மகள் ஜனார்த்தனி, மகன் துவாரகன், நண்பர்கள் சுபத்மி, தியாகமேரி, மிதுனா, வதனா மற்றும் முன்பட்ட வீழ்வான், ஞானகுரு எல்லோரும் அவரை பல்லாண்டு காலம் வாழ்ந்து வாழ்த்துக்கிறோம். அடுத்து ஒழிக்கும் பாடல் பேசி வந்தது வந்து அண்ணாமலர் இன்பராஜ், அன்பரசன், துயரசன், பிள்ளையிலான சித்தார்த்தி, தக்ஷிகா தேவி, சன்னிரஞ்சா, காயத்ரி, மணி மற்றும் பெருமாள் தாணி தோழி விஷாலும் பாடல்தான்.
1: ஓகே, ரொம்ப நன்றி.
2: நன்றி சுவி.
3: அடிச்சு பார்த்தேன் ஏறவில்லை.

அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அற

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: பாட்டம் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு வந்திருக்கோம். நலம் தானா சொல்லி அடுத்தும் ஒரு அன்பான உருவம் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், ஸ்ரீ சோபி ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம், யார் இது?
1: நிசாம்.
0: நிசாம் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிசாம். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: கடையில இருந்துகிட்டு இருக்கிறேன், உங்களோட நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு.
0: ஓகே ஓகே, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் இன்னும் குடிக்கலக்கா.
0: ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல் எல்லாம் கேட்டுட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு வேலையை கண்டினியூ பண்ணுங்க, சரியா?
1: ஓகே
0: ஓகே. அடுத்த பாடல் யார் யாருக்காகலாம் கேட்க போறீங்க?
1: உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் கேட்கும் அனைவருக்காகவும் கேட்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: Bonjour, boys and girls.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இந்திய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சாய்ந்தவி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மனிதர்களின் ஸ்டார் உதிரை பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சியில வந்திருக்கோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யாருக்கு?
2: எப்படி மேடம், சோமா இருக்கீங்களா?
1: நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமா இருக்கு.
1: ஓகே, உங்களுடைய பேர் என்ன?
2: வித்யா.
1: என்ன பேர்?
2: வித்யா. வித்யா.
1: விஜயா, எங்க இருந்து பேசுறீங்க?
2: அரிசா. இல்ல.
1: ஓகே ஓகே. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
2: டீ குடிச்சாச்சு.
1: அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கலாம் கேக்க போறீங்க? ஓகே, ரொம்ப நன்றி.
2: நல்ல பாடம் போடுங்க.
1: ஓகே, நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8 உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். மகாபலி, களனி, கழுகங்கையில் வெள்ள அபாயம், கொழும்பு கண்டி வீதி முடக்கம். சீரற்ற வானிலை காரணமாக கண்டி நுவரலியா பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. இளைஞர்களாக ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி விளக்கம். மோட்டார் சைக்கிள்களுக்கும் பெருந்தெருவில் புறம்பான மருங்கு. ஈரான் மற்றும் ஓமான் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில். முதலில் உள்நாட்டு செய்திகள். வணக்கம். வசந்தம் எஃப்எம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது அஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். நேற்றிரவு முதல் ஈரவாளிய பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளில் தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. நாவலப்பட்டி மற்றும் பேராதனை அண்மித்த பகுதிகளில் பாரிய வெள்ளாபாயம் ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கிறது. தற்போதைய சீரற்ற வானிலைக்கு மத்தியில் கம்பளை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அதேபோல் கொழும்பு கண்டி வீதி மற்றும் கொழும்பு ஹாட்டன் வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பேராதனை பல்கலைக்கழகம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதோடு கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் சகல பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை காலி, ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடற்பகுதிகளில் மீள் அறிவித்தல் வரை கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நேற்றிரவு முதல் நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்து வரும் நிலையில் தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் ஹட்டன் வட்டவள பகுதியில் அதிகூடியதாக 204 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. மத்திய மலைநாட்டில் பெய்து வரும் கனமழையை அடுத்து மகாபலி கங்கையின் மேற்பகுதியில் நீர்மட்டம் சடுதியாக அதிகரித்துள்ளது. அதனையடுத்து நாவலப்பட்டி, பேராதனை மற்றும் கிணிகத்தேனை உள்ளிட்ட பல தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. இந்த நிலைமைகளின் அடிப்படையில் பேராதனை பல்கலைக்கழகத்தை மீள் அறிவித்தல் வரை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதோடு சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத சகல மாணவர்களையும் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே பாதுகாப்பாக தங்க வைக்க நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதேவேளை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களில் சகல பாடசாலைகளுக்கும் நாளைய தினம் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் அபாயமிக்க பகுதிகளில் இருக்கும் பாடசாலைகளை மூடுவதற்கான அதிகாரம் பாடசாலை அதிபர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண கல்வி காரியாலயம் தெரிவித்துள்ளது. கொத்மலை மற்றும் பொல்கொல்ல உள்ளிட்ட பல நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. வட்டவள ரயில் நிலையத்தின் பின்புறம் மண்மேடு இடிந்து விழுந்ததில் ரயில் நிலையத்துக்கும் கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அதிக மழை மற்றும் வெள்ளம் காரணமாக கொட்டக்கலை மற்றும் கணிகத்தினை பிளாக் வாட்டர் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை ராணுவத்தினர் மீட்டெடுத்தனர். டெவோன் நீர்வீழ்ச்சிக்கு நீரை கொண்டு செல்லும் டெவோன் கால்வாய் பெருக்கெடுத்ததனால் கொட்டக்கலை, கொமர்சல் மற்றும் லோக்கஹில் தோட்ட பகுதியில் 40 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை களனி கங்கையின் கித்துர்கல மற்றும் யட்டியாந்தோட்டை பகுதிகளில் பாரிய வெள்ளாபாயம் ஏற்படும் நிலை காணப்படுகிறது. அதனால் அவிசாவளி உள்ளிட்ட களனி கங்கையின் தாழ்நில பகுதிகளில் வெள்ள அபாயம் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. ரத்தினபுரியில் பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல குடியிருப்புக்குள்ளும் நீர் புகுந்துள்ளது. கொக்குலை கங்கை நீர்த்தேக்கத்தின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் கொக்குலை கங்கையின் நீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதேவேளை கடப்பகுதிகள் கடும் கொந்தளிப்பாக இருக்கும் என்பதால் காலி முதல் ஹம்மாந்தோட்டு ஊடாக பொத்திவில் வரையான கரையை அண்மித்த பகுதிகளுக்கு மீள் அறிவித்தல் வரை கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என கடற்படை மற்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து வளிமண்டலவிய திணைக்களம் வெளியிடும் அறிவிப்புகள் குறித்து கவனம் செலுத்துமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. மலையகத்தின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வரும் நிலையில் டிக்கோயா, போடேஸ் பகுதியில் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. அதனால் 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது. இதனையடுத்து இப்பகுதி மக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். அவர்களுக்கான நிவாரண உதவிகளை உள்ளூராட்சி அதிகாரிகள் அனைத்து முகாமைத்துவ பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். தலவாக்கலை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ஆறுகள் பெருக்கெடுத்துள்ளதால் ஹோல்புருக் பகுதியில் தேவாலயம் மற்றும் வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. மேலும் ஆட்லோ பகுதியில் ஆறு பெருக்கெடுத்ததில் 28 குடும்பங்களைச் சேர்ந்தோர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் மன்ராசி நகரில் வெள்ளம் காரணமாக வர்த்தக நிலையங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கொட்டகலை பகுதியில் நேற்றிரவு பெய்த கனமழையடுத்து டெவோன் ஆறு பெருக்கெடுத்துள்ளது. ரோப் ஹில் மற்றும் ஹெரிங்டன் ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளது. சுமார் 60 மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மலையகத்தில் பெய்து வரும் கனமழையடுத்து கொட்டக்கலை பகுதியுள்ள விகாரையின் வாசஸ்தலத்தின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் பெக்கு ஒருவர் காயமடைந்துள்ளார். இன்று அதிகாலை 2:30 மணியளவில் இச்சம்பவம் ஏற்பட்டுள்ளது. விகாரையின் பல பகுதிகள் சேதமடைந்துள்ளன. குறைத்த விகாரையின் பிரதம தேரருக்கு இன்றைய தினம் இறுதிக்கிரியைகள் இடம்பெறவிருந்த நிலையில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். பகவந்தலாப போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கர்க்கஸ் வார்டு மேல் பிரிவில் 20 வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. நேற்றிரவு முதல் அங்கு பெய்து வரும் கனமழையடுத்து காசட்டி நீர்த்தேக்கத்துக்கு நீரேந்தி செல்லும் கால்வாய் பெருக்கெடுத்து வெள்ள நீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்துள்ளது. மேலும் மண்மேடு சரிந்து விழுந்ததில் சில வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மலையகத்தில் பெய்து வரும் கனமழையடுத்து ஹட்டன் உவரலியா மற்றும் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதிகளின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயமே இதற்கு காரணம் என எமது செய்தியாளர் தெரிவித்தார். மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று தானியங்கியாக திறந்துள்ளன. தொடர்ச்சியாக அங்கு மழை பெய்யும் பட்சத்தில் ஏனைய தானியங்கி வான்கதவுகளும் திறக்கும் அபாயம் உள்ளதாக நீர்த்தேக்க பொறியியலாளர்கள் தெரிவித்தனர். இதேவேளை கனமழையடுத்து சென்கிளையர் மற்றும் டெவோன் நீர்வீழ்ச்சிகளின் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கொத்மலை ஓயா ஆற்றுக்கு கீழ்ப்பகுதியில் இரு கரைகளிலும் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. நுவரெலியாவில் தானில பகுதிகளில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் கனமழை காரணமாக சென் என்ட்ரூஸ் பகுதியில் 6 வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததில் அதில் உள்ள குடும்பங்கள் நுவரெலியா பம்பரக்கடையில் உள்ள தற்காலிக முகாம்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கடந்த நாட்களில் அதிகூடிய வெப்பநிலை நிலவிய மட்டக்களப்பில் 4 மாதங்களுக்கு பின்னர் பல இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. இன்று காலை 8 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் மட்டக்களப்பில் 47.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக மாவட்ட வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது. இதனையடுத்து மட்டக்களப்பில் நிலவிய உஷ்ணநிலை சற்று தணிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதேவேளை மிக நீண்டகால வறட்சியான காலநிலையின் பின்னர் நேற்று மாலை கிண்ணியாவிலும் மழை பெய்தது. இதனால் நிலவிய வெப்பநிலை ஓரளவு தணிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நேற்று பிற்பகல் முதல் தென்கிழக்கு கடலில் ஏற்பட்டுள்ள தளம்ப நிலை காரணமாக திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் கடற்கரை அண்டிய மீனவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவிய திணைக்களத்தின் அறிவுறுத்தலை அடுத்து மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் அவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 10,000 மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் இதில் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வடக்கு மற்றும் மலையக பகுதிகளில் உள்ள காணி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மக்களின் காணிகள் மக்களுக்கே சொந்தமாக வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. மாகாண சபை தேர்தல் மற்றும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் பணிகள் தொடர்பிலும் இச்சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயல்படும் புதிய மக்கள் இணக்கம் ஒன்று அவசியம் எனவும் இங்கு ஜனாதிபதி வலியுறுத்தினார். 6 தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் கட்சிகள் இணைந்து உருவாக்கிய கூட்டணியின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது முழுமையான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டுவருதல், மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்தும் அது தொடர்பில் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் மலையக சமூகம் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் தொடர்பில் குறித்த பிரதிநிதிகள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு வந்தனா். மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இதன்போது விசேடமாக கலந்துரையாடப்பட்டதுடன் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பில் தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது எனவும் எழுந்துள்ள சிக்கல்கள் தொடர்பில் அவர்களுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் தேர்தல் அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்புகளுக்கான முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் குறித்த பணியை அவசரமாக செய்ய முடியாது எனவும் பல்வேறு சமூகங்களுக்கு இடையே உள்ள பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய சமூக பரிசீலனையாக அது குறித்து கவனம் செலுத்துவது முக்கியம் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டினார். இது 1948, 1972 மற்றும் 1978 ஆண்டுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட அரசியலமைப்புகளைப் போன்று ஒரு தரப்பினரால் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்படும் அரசியலமைப்பாக இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும் என்பதுடன் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என குறிப்பிட்டார். எனினும் இந்த சந்தர்ப்பத்தில் அவசரமாக கொண்டுவரப்படும் அரசியலமைப்பு திருத்தத்தை விட புதிய மக்கள் ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்திக் கொள்வதே அவசியமாகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கான கருத்தாடலை தொடங்குவதன் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். பல்வேறு சமூக பிரிவினரும் தமது தேவைகளுக்காக மாத்திரம் செயற்படுவதை தாண்டி இளைஞர்களாக ஒன்றிணைந்து செயற்படும் நாட்டை உருவாக்கும் அடித்தளம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி கடந்த காலத்தில் நாட்டில் எந்தவொரு இனவாத மோதல்களும் இடம்பெறவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்துக்கு பொறுப்பு கூறும் முறையான ஆட்சி முறைமையே தனது எதிர்பார்ப்பு எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார். மலையக மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் பொருட்டு தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட உத்தியோகத்தர்களுக்கு வதிவிடத்துக்காக 10 பேஜ் காணிக்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பில் இங்கு கருத்து தெரிவித்த தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர் வி ராதாகிருஷ்ணன் கம்பெனிகளின் எதிர்ப்பு காரணமாக தங்களது அரசாங்கங்களால் நிறைவேற்றுக் கொள்ள முடியாதிருந்த அந்த பணியானது தற்போதைய அரசாங்கத்தின் நிறைவேறும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டார். எந்தவொரு மக்களும் வசிக்காத மலையக பிரதேசங்களில் கூட நிலப்பிடிப்புகள் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்கேற்ப மத்திய மலையகத்தின் நிலையான தன்மையை உறுதிப்படுத்தும் வகையிலேயே அந்த சிக்கலுக்கான தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் அதற்காக தற்போது தனி அதிகார சபையொன்று ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அத்தகைய நடவடிக்கைகளின் ஊடாக மலையக மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவது அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும் எனவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். வெவ்வேறு காலப்பகுதிகளில் வெவ்வேறு தேவைகளின் அடிப்படையில் தோட்ட கம்பெனிகளுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் 2042 முன்னர் இந்த ஒப்பந்தங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும் மேலும் குறிப்பிட்ட ஜனாதிபதி வெகு விரைவில் நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளமையால் மலையக மக்களுக்கு நிலத்துக்கான சட்டப்பூர்வ உரிமையை வழங்குவது தொடர்பான சரத்துக்களை அதில் உள்வாங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இந்திய உதவியின் கீழ் மலையக மக்களுக்காக நடைமுறைப்படுத்தப்படும் வீட்டுத் திட்டங்கள் தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த மக்களுக்கு வீட்டுரிமை கிடைத்த போதிலும் நீர் மற்றும் மின்சார கட்டணங்களை செலுத்துவது உள்ளிட்ட வசதிகளை பெற்றுக் கொள்வதில் அவர்கள் பல நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்வதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டினார். அந்த மக்களுக்கு பொருளாதார நிவாரணம் வழங்குவதற்காக தொண்டமான் அமைப்பையும் நெவிட்டா அமைப்பையும் இணைத்து புதிய வெளித்திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு ஏற்கனவே முன்மொழிவுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சுக்காக இவ்வருடம் ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளை விட அதிகமான தொகையினை 2027 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். வடக்கு மற்றும் மத்திய மலைநாட்டில் நிலவும் காணி பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்ட ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களின் காணிகள் மக்களுக்கு சொந்தமாக வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் ஆணைக்குழுக்களை நியமிப்பது உள்ளிட்ட அதற்கான பல சாதகமான நடவடிக்கைகளை இதுவரையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் போரினால் வீடுகளை இழந்த மக்களின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வாக அந்த மக்களுக்கு 2 கட்டங்களின் கீழ் 13,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்காக 2027 மற்றும் 2028 வரவு செலவு திட்டங்களில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். டெத்வா அனர்த்தம் காரணமாக வீடுகளை இழந்த மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வரை தற்காலிக வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி, அந்த பணிகள் நிறைவடையும் வரை அந்த மக்களுக்கு வாடகை வீட்டு கொடுப்பனவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் தெரிவித்தார். மாகாண சபை தேர்தல் முறை மற்றும் எல்லை நிர்ணய ஆணைக்குழுவின் பணிகள் குறித்தும் இங்கு உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்ததுடன், தொல்பொருள் திணைக்களம், வனப்பாதுகாப்பு திணைக்களம், மகாபலி அதிகார சபை போன்ற நிறுவனங்கள் பழைய கொள்கைகளின் அடிப்படையில் செயற்படுவதால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் முகங்கொடுக்க நேர்ந்துள்ள பிரச்சினைகள் குறித்தும் பிரதிநிதிகள் ஜனாதிபதியை தெளிவுபடுத்தினர். இந்த அனைத்து கருத்துக்களையும் கேட்டறிந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, தமிழ் பேசும் மக்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடுவதற்கு இவ்வாறான ஒரு கூட்டணியை உருவாக்குதல் தொடர்பில் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். மேலும், சமூகத்தில் தவறான புரிதல்கள் ஏதும் ஏற்படாதவாறு பொதுவாக மக்கள் பிரச்சினைகள் குறித்தும் கவனம் செலுத்துமாறும் பிரதிநிதிகளிடம் ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். வீதி பாதுகாப்பு தேசிய வேலை திட்டத்தின் கீழ் தனியார் பிரிவினரையும் தொடர்புபடுத்தி 100 for 100 வேலை திட்டம் இன்று அமைச்சர் விமல் ரத்நாயக்க தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வீதி பாதுகாப்பு தொடர்பான தேசிய சபையின் ஏற்பாட்டில் ஹேலிஸ் அட்வான்டிஸ் நிறுவனத்தினால் 100 for 100 தேசிய மோட்டார் சைக்கிள் பாதுகாப்பு வேலை திட்டம் இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டது. இதில் பிரதம அதிதியாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க கலந்து கொண்டார். வீதி பாதுகாப்பு தேசிய வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவது தனித்தனி பாதுகாப்புக்காக மாத்திரம் அல்ல எனவும், குடும்பம், சமூகம் மற்றும் பொதுவாக ஒட்டுமொத்த மக்களின் பாதுகாப்புக்காக முன்னெடுக்கப்படுவதாகவும் அமைச்சர் இங்கு தெரிவித்தார். வீதி பாதுகாப்பு வேலை திட்டத்துக்கு பாதுகாப்பு பிரிவின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டு நாடளாவிய ரீதியில் முன்னெடுப்பதற்கு போக்குவரத்து, பெருந்தெருக்கள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் குறித்த வேலை திட்டத்துக்கு 100 தனியார் நிறுவனங்களை தொடர்புபடுத்தி ஒவ்வொரு நிறுவனங்கள் ஊடாக 100 மோட்டார் சைக்கிள்கள் செலுத்துநர்களை அதில் இணைத்துக் கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. வவுனியா வடக்கு நெடுங்கேணி கல்வி வளையத்துக்குட்பட்ட மருதோடி அரசின் தமிழ் கலவம் பாடசாலையின் 2 வகுப்பறை கட்டடங்கள் கூட்டுறவு பிரதி அமைச்சர் உப்பாணி சமரசிங்கவினால் வைபவ ரீதியாக அங்குராப்பணம் செய்து வைக்கப்பட்டது. மருதோடி அரசின் தமிழ் கலவன் பாடசாலையின் மாணவர்களின் நலன் கருதி 12 மில்லியன் ரூபாய் செலவில் 2 வகுப்பறை கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. வடமாகாணத்துக்கு குறித்தொதுக்கப்பட்ட நிதியில் இருந்து கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதனை பிரதி அமைச்சர் உப்பாணி சமரசிங்க வைபவ ரீதியாக திறந்து வைத்தார். பாடசாலை அதிபர் சதீஷ்குமார் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: ஹோமஸ் நீரிணை கடல்வழி பாதை தொடர்பாக ஈரான் மற்றும் ஒமான் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். உலகின் மிக முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹோமஸ் நீரிணைக்கு அமைவாக புதிய கடல்வழி பாதை ஒன்றை உருவாக்குவது தொடர்பாக ஈரானுக்கும் ஒமானுக்கும் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இரண்டு தரப்புக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு புதிய பாதையை அமைப்பதில் உடன்பாட்டை ஏற்படுத்தி வருவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இது தற்போதுள்ள வடக்கு அல்லது தெற்கு பாதையாக இல்லாமல் இரு நாடுகளின் இறையாண்மையையும் ஈரானின் தேசிய பாதுகாப்பு மற்றும் நலன்களையும் பாதுகாக்கும் வகையில் அமையும் என்றும் ஈரானிய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: விளையாட்டு செய்திகள்.
0: அபுதாபி டி10 லீக்கில் ஐசிசியின் ஊழல் தடுப்பு விதிமுறையின் 3 பிரிவுகளை மீறியதால் ஆஃப் ஸ்பின் சுழப்பந்து வீச்சாளரான அகிலேஷ் யாதவ் 8 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2025-26 அபுதாபி டி10 தொடரில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஆஃப் ஸ்பின்னரான பி அகிலேஷ் யாதவ் ஸ்டாலியன்ஸ் அணிக்காக 2 போட்டிகளில் விளையாடினார். போட்டிகளின் முடிவு, நடத்தை அல்லது வேறு ஏதேனும் அம்சத்தை சரி செய்ய சூழ்ச்சி செய்ய அல்லது முறையற்ற முறையில் செல்வாக்கு செலுத்த முயற்சிப்பது அல்லது முறையற்ற முறையில் செல்வாக்கு செலுத்துவதற்கான ஒரு உடன்படிக்கை அல்லது முயற்சியில் பங்கெடுப்பது, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட போட்டிகளின் போது மற்றொரு பங்கேற்பாளரை தூண்டுவது, ஆசை காட்டுவது, இணங்க வைப்பது, ஊக்குவிப்பது அல்லது வேண்டுமென்றே வசதி செய்து கொடுப்பது, விசாரணைக்கு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய தரவுகளையும் செய்திகளையும் ஒரு மொபைல் சாதனத்திலிருந்து நீக்குவதன் மூலம் விசாரணைக்கு தடை ஏற்படுத்துவது ஆகிய மூன்று விதிகளை அவர் மீறியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக ICC-யின் ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டனர். ICC-யின் ஊழல் தடுப்பு தீர்ப்பாயம் அவர் குற்றம் செய்ததை உறுதி செய்தது. இதனால் கடந்த நவம்பர் மாதம் 2025 தேதியிலிருந்து 8 காலத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. 26 வயதான அகிலேஷ் ரெட்டி அமெரிக்க அணிக்காக 4 T20 போட்டிகளில் விளையாடியுள்ளார்.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: மகாபலி, களனி, கழு, கங்கையில் வெள்ள அபாயம், கொழும்பு கண்டி வீதி முடக்கம். சீரற்ற வானிலை காரணமாக கண்டி நுவரலியா பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை. இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படுவது குறித்து தமிழ் முஸ்லிம் கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி விளக்கம். மோட்டார் சைக்கிள்களுக்கும் பெருந்தெருவில் புறம்பான மருங்கு. ஈரான் மற்றும் ஓமான் இடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தில். இத்துடன் வசந்தம் எஃப்எம்மின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை பார்க்கலாம். நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 3067வது அதக்கோட்டிபதி லொத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 7, 40, 47, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து சி வெற்றி இலக்கங்களாக 7, 40, 47, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசல்கள் 7 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 72,10,880 ரூபாய் பரிசல்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 6,18,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 4,953வது ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ராசியாக மிதுன ராசி தெரிவாகியுள்ளது. வெற்றி இலக்கங்களாக 1, 20, 32, 45 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ராசி மிதுனம் வெற்றி இலக்கங்களாக 1, 20, 32, 45 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 10 லட்சம் ரூபாய் பரிசு 1 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,41,95,560 ரூபாய் பரிசுகளாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 95 லட்சம் ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 5,402வது சனிதலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 8, 19, 43, 79 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஏ வெற்றி இலக்கங்களாக 8, 19, 43, 79 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 50,000 ரூபாய் பரிசுக்குரிய லக்கி சான்ஸ் சீட்டில் விசேட இலக்கங்களாக 3, 8, 0, 3, 2 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 3, 8, 0, 3, 2 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 6 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 7,58,840 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,19,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 3,241வது சுபபோலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்களாக 28, 42, 58, 64 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து ஒய் வெற்றி இலக்கங்களாக 28, 42, 58, 64 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 25,000 ரூபாய் பரிசுக்குரிய சூப்பர் கேஷ் சீட்டில் பின் விசேட இலக்கங்களாக 9,0,2,9,9 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9,0,2,9,9 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 2 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 55,15,120 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து சூப்பர் பரிசாக 6,37,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 2,417வது கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 24, 29, 47, 58 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து எஸ் சூப்பர் இலக்கம் 13 வெற்றி இலக்கங்களாக 24, 29, 47, 58 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 5 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 1,08,53,040 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 32,99,00,000 ரூபாய் வழங்கப்பட இருக்கிறது. அடுத்த நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 9,75வது சுப்பிரதான சம்பத்தவின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 6, 0, 2, 9, 8, 5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 6, 0, 2, 9, 8, 5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் மொத்தமாக 33,100 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்த சூப்பர் பரிசாக 2,56,00,000 ரூபாய் வழங்கப்படவிருக்கிறது. அடுத்து நேற்றைய நாளில் சீட்டிலக்கப்பட்ட 449வது ஜெயசம்பத்தின் வெற்றி முடிவுகள் இதோ. ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 2,9,8,5 தெரிவாகியுள்ளது. மீண்டும் ஆங்கில எழுத்து பி வெற்றி இலக்கங்களாக 2,9,8,5 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2,50,000 ரூபாய் பரிசு 1, 50,000 ரூபாய் பரிசில்கள் 21 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 56,08,920 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட 1,071வது சசரி லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. வெற்றி இலக்கங்களாக 9,38,42 தெரிவாகியுள்ளது. மீண்டும் 9,38,42 தெரிவாகியுள்ளது. நேற்றைய தினம் 2 லட்சம் ரூபாய் பரிசில்கள் 9 வெல்லப்பட்டுள்ளது. மொத்தமாக 34,57,800 ரூபாய் பரிசில்களாக வெல்லப்பட்டுள்ளது. இவைதான் நேற்றைய தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

102.8 காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்பு சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

0: இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல் ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே பொங்குகின்ற பொன்வேளை.

0: இடைக்கால பாடல்களோடு ஓர் நாள்
1: தோழி ராகம் பாடவா.
0: செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள். செவ்வாய் ராகம்.

0: பிரியன் திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப இங்க கூட பேச, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இது?
1: நான் உங்களுக்கு விஜய் கல்பானில இருந்து விஜயன் பேசுறேன்.
0: விஜயன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கோம்.
0: ஓகே, அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: இருக்கோங்க, சரியான மழையா இருக்கு.
0: ஓகே ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ஆ, சூப்பரா கா, சூப்பர்.
0: ஓகே ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்கலாம் கேட்க போறீங்க?
1: பைப் ராணி இருக்காங்க, மற்றது அனுஷ்கா இருக்காங்க, கௌசல்யா இருக்காங்க, வேற பிள்ளைகள் வந்து அர்னீஸ் இருக்கா, அரிஸ், மற்றது கீத்து, கௌசல்யா, தர்சினி, எல்லாத்தையும் சேர்த்து கேட்போங்க.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சைந்தவி.

0: திரை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ ஒரு அன்பான சொந்தம் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம் ரஹ்மா, எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? டீ எல்லாம் குடிச்சிட்டு ஆல்ரெடி ரெடியா வந்துட்டேன். சாப்பிடணும், ஷோ எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு. ஆமா ஆமா,
2: சரி
1: ஓகே. பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
2: புதிய பாடல்கள்.
1: சரி ஓகே, அடுத்த
2: நல்ல நல்ல பாட்டுகள்
1: ஓகே ஓகே. நாளைய நாள் எதிர்பாருங்க, சரியா?
2: நன்றி.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

நன்றி மேடம்.

0: ஸ்ரீ திரைப்படத்துல இருந்து ஒரு இனிமையான பாடல் கட்டு மீறும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம், யார் இது? விஸ்வநாதன். எப்படி இருக்கீங்க? ஓகே விஸ்வநாதன், அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: சாப்பிட்டீங்களா?
0: அப்படியா? ஓகே ஓகே, பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படியா? ஓகே ஓகே, அடுத்த முறை சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்கெல்லாம் கேட்க போறீங்க?
1: நன்றி.

0: பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நீங்கள்

ஓர் நாள் தோடி ராகம் பாடவா செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில்.

0: காதலர் தினம் திரைப்படத்தில இருந்து ஒரு அழகான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் இது? யோகலிங்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: அப்படியா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: இல்ல இல்ல, எனிடைம் தான் மதி.
0: ஓகே ஓகே. அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, யார் இருக்காங்களாம் கேட்க போறீங்க?
1: பேர பிள்ளைகள் காண்டி காட்டு கேட்கிறேன். நீங்கள் கேட்ட வடத்தில பிள்ளை நிலா ஏட்டம் பிள்ளை இந்த பேர் சொல்லட்டா?
0: ஓகே சொல்லுங்க.
1: தந்து வேலியில இருக்கிற என்ன பேர் சாந்தன். சுமலையில் இருக்கிற என்ன பேட்டி சுசி பனா. கிளிநொச்சியில இருக்கிற கனிஷா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி நன்றி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் ஏஞ்சல் நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடகி சைந்தவி.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தியாலத்தின் ஸ்டார் உதிரை பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிகளை வந்திருக்கோம். இப்ப என் கூட பேச ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் இது?
2: சோப்பு பொச்சி கடையில இருந்து ஈடன்.
1: ஈடன் ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சோமம். உங்களோட பாடல் எல்லாம் அருமையான பாடல் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம்.
1: நன்றி நன்றி நன்றி. அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
2: இப்ப வந்தா வசந்தம் கேட்டு கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஓகே ஓகே நன்றி. சாப்பிட்டீங்களா?
2: சாப்பிட்டோம். நீங்க சாப்பிட இல்லைன்னு தெரியும். நாங்க
1: ஓகே ஓகே. அடுத்த படம் சூப்பரான படம் இருக்கு. யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
2: ஆதித்யா, அமிந்து, ரமிந்து, ஜிமாயா, ருசரகம, கிருஷ்ணராஜ, கொம்பு ராஜமாணிக்கன், ராஜன், தனிமன்ற செல்வராம், மத்தல் ஐயாக்கன், கிருஷ்ணவாச, ஆட்டோ விஸ்வன், திருமதி ரஜா, தாரா, முந்தாச்சி, அருள்மொழி, நேரில், சாம்குமார், மனோராங்கல, தனலட்சுமி, பாலச்சேன, பத்மா, இந்த நேரத்தில் வசந்தம் கட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
1: ஓகே நன்றி.

வலிக்காரமிக்க பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நீர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக கழகத்தில் உங்களுடன் புவனேஷ். விடைபெற்று செல்லும் நான் என்று உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

நன்றி ஸ்ரீ ஸ்ரூபி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் வசந்த நிலா நிகழ்ச்சி ஊடு இணைந்து கொள்ளலாம். நேரம் இப்போது 9 மணி.

0: காற்றலை வசந்தத்தில் கவிதைகள் அரங்கேறும் நேரம் இது. வசந்த நிலா, நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0312 2775 0301 அல்லது 0312 2775 111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று பேஸ்புக் வழியாகவும் இணைந்து கொள்ளுங்கள். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள். உங்களது கமெண்ட்ஸுகளை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸுகளை வாசிக்க நான் தயாராகவே இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பினர் சொந்தம், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். கணேஷ். அதாவது வந்து கணேஷ் கேட்கிறேன்.
0: கணேஷ், நல்லா இருக்கீங்களா? கணேஷ்
1: நல்லா இருக்கேன். நீங்க
0: நல்லா இருக்கேன் கணேஷ். ரேடியோ கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வாங்க பாப்போம் கணேஷ்.
1: நான் உங்க வீட்டுக்குள்ள நிக்கிறேன்.
0: சரி, அப்படியா? சரி சொல்லுங்க கணேஷ், கவிதை இருக்கா?
1: இல்ல.
0: யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: மனைவி சாமலாதேவி, மகன் ரமேஷ் குடும்பம், மகள் கமிலா குடும்பம், ஹரிஷ் குடும்பம், வசந்தம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும்.
0: சரி, எல்லோருக்காம் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: ஒவ்வொரு பாடலும் ஓர் நினைவு, ஒவ்வொரு ராகமும் ஓர் அழியாத உணர்வு.
1: இன்ப ராகங்கள் நெஞ்சுக்குள்ளே.

செவ்வாய்க்கிழமைகளில் நாள் முழுவதும் உங்கள் வசந்தம் வானொலியில் இதயம் தொட்ட இனிய தேடலாய் செவ்வாய் ராகங்கள்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கிறது. இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு. நீங்களும் உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போது எங்களோட அழைப்பில். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: மும்தாஸ் பேகம், கொழும்பு பைனாலு.
0: மும்தாஸ் பேகம், சொல்லுங்க பாபம், கவிதை இருக்கா?
1: ஆமா.
0: சொல்லுங்க கவிதை.
1: முடிவில்லாத அன்புடனும் குறைவில்லாத பாசத்துடனும் நான் நேசிக்கும் அன்பான உறவு முகமது ஷஹீத்.
0: அவ்வளவுதான கவிதை. சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்காம், சித்தியாஸ்மா, இத்திஸ்மா, ஜெமிலா, அருமா, பர்த, பத்மா, ரவி, ரகுமா, மருது, ஃபாரூக், உவைதீன், சின்னையா, மகாதே, ஆட்டோஸ், உமாசன், வசந்தகுமார், ஈடன், சரோஜினி, அப்துல் நாசிர், அப்துல் மஜி குடும்பத்தை, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி. இதமான இரவு பொழுது. வணக்கம் புவனேஷனா. லிந்துலை எல்ஜின்ல இருந்து ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். புவனேஷனா இரவு பொழுது. வணக்கம். பண்டாரவளையிலிருந்து வினோதன், லதா, கிஷாந்தன், ரோஷான், ஷபினாஷ் எல்லோருக்காகவும் பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். வணக்கம் பௌர்ணிஷன், எப்படி இருக்கிறீங்க? கிண்ணியா குறிஞ்சங்கல்லிலிருந்து ரியாஸ், ரியாஸா, ரியோஸ் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனாஸ், அஜாஸ், ஹிஜாஸ் எல்லாம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாங்க வந்திருக்கிறாங்க. சக்கிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாங்க வந்திருக்கிறாங்க. அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். வணக்கம், நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதாக சொல்லியிருக்கிறாங்க. பாசையுரே எஸ் பாலச்சந்திரன், அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். நந்தகுமார் வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாஸ்கரன், அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். இதமான இருப்பொழுது. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் சொல்லிக்கொண்டே வெஸ்டர்ன் ராஜா. என்ன வலை, உன் கண்களின் அழகில் நான் தொலைந்தேன், உன் புன்னகையில் என் உலகம் மறந்தேன், உன் குரலில் இனிமையில் நான் உறைந்தேன், உன் குரலின் இனிமையில் நான் உறைந்தேன், என் நினைவுகளால் என் இதயம் நிறைந்தேன். நீ அருகில் இருந்தால் அது சொர்க்கம், நீ தொலைவில் இருந்தால் அது நரகம் அன்பே.

0: இணைந்திருக்கின்றீர்கள் வசந்த் அடிலா நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் கவிதைகள் அரங்கேறிக்கொண்டிருக்கிறது. 102.6, 102.8 நிலவரசியில் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளலாம். அதே போன்று www.vasantham.fm.il என்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் மூலமாகவும் இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இது? சுலைமான். எப்படி இருக்கீங்க சுலைமான்? நல்லா இருக்கீங்களா? சுலைமான் கவிதை இருக்கா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்கிறாங்க பாடல் கேட்பதற்கு? நன்றி. சுரேஷ் தன்னுடைய கவிதையை படிச்சுடுகிறார். உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த விஷயம் என்ன தெரியுமா? நம்பிக்கை. அதை அடைய வருஷங்களாகலாம், அது உடைய சில நொடிகள் போதும்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்களோடு கவிதைகளும் காற்றலைகள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோடு அழைப்பில் வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரது? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல சந்தோஷமா இருக்கணும் உங்களை போலவே.
1: பின்கூட்டி உங்களுக்கு பிறந்தால் எங்க அழகிய தம்பி மகனுக்கு எனக்கு எனக்கே தர.
0: சரி, பரவாயில்ல.
1: எனக்கும் ஒரு பாடல் வேணும். அத பேரை நான் கூட சொல்றேன். அந்த பாட்டு, அந்த பாட்டை எனக்கு அதான் சார்ந்தோம்.
0: யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேட்பதற்கு?
1: அது கேக்குறதுக்கு உங்களுக்காகவும் என்னுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மூதர் வடிவேலையா, அருள்மொழி, பத்மாமா, முதலகலை தனலட்சுமி அம்மா, மற்றது எட்டியாந்தோட்டம் இருக்கும் தம்பி தயாளன், ரமாண்டி, ஆட்டோ விஸ்வநாதன், சோமசிரி ஐயா, சரோஜினி அம்மா, சின்னையா, மகாதேவன், மாணிப்பாய், குளரத்னம் ஐயா, அம்பாந்தோட்டை ஜமீலா, மன்சூர், வையந்தூர் பசீர், இங்கிரியர்
0: உங்களை ஒதுக்கியவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. உங்களை ஒதுக்கியவர்கள் எல்லாம் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது. அவர்களை விட அன்பானவர்களை கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இதமான இரவு பொழுதில் பாடல்களோடு கவிதைகள் சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: வணக்கம், யாரு?
1: நான் தப்புமால் கந்த பெரிய குறியான இளந்து வசந்தகுமார் பேசுறேன்.
0: வசந்தகுமார் சொல்லுங்க. வசந்தகுமார் கவிதை இருக்கா?
1: கவிதை இல்ல. எப்படி இருக்கீங்க நீங்க?
0: நல்லா சந்தோஷமா இருக்கு உங்களை போலவே.
1: அம்மம்பிட்டிய ராசையா, அருள்மொழி, மும்தாஜ் பேகம், அண்ணன் பாதுக்கு, சின்ன தம்பி, உமாச்சந்திரன், ராஜமாணிக்க ராஜேந்திரன், நீர்கோள் சாம்குமார், தலவக்கலி கிருஷ்ணபக்தன், பத்தல ஐயா, கண்ணு தொகுப்பு கடையிடன் இவர்களுக்காக.
0: சரி, ஒரு காம் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. அன்பு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டே அல்கோலிலிருந்து மகேந்திரன் அதிபர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். பாடல் கேட்பதற்காக துஷி, லெதுர்ஷன், விதுர்ஷன், அதே போல வாசனா, சத்துரிக்கா எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். என் நண்பன் மோகன் ராஜ் அவருக்காக ஒரு பாடல் தாருங்கள் என்று சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நாகேஸ்வரி கட்டார்ல இருந்து தான் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போறாங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த கமெண்ட்ஸோடு அன்பான வணக்கம் ஆட்டோ வச்சுன்னு அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அம்மா மனோமணி அப்பா துரைசாமிக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். பாடல் வருகிறது, கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. என்னையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் என்று சொல்லிக்கொண்டு எங்களோட பிரியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு போதா வந்திருக்கிறாங்க. கணேஷ் அன்பான வணக்கம் என்று பார்த்திருக்கிறார். தியாகு தன்னுடைய கவிதைகளை படிச்சுட்டிருக்கிறார். எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. எல்லா வழிகளையும் வார்த்தைகளால் வெளியே சொல்லிவிட முடியாது. ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் உண்டு. ஓசையின்றி மௌனமாகவே அழுகின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் உண்டு. வெளிப்படையாக சொன்னால் பிரச்சனை வெடித்துவிடும் என்று சொல்லி அடக்கி வாசிக்கிறார்கள்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையில் வந்து கொண்டிருக்கிறது. கவிதைகளோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 775 0001 அல்லது 0112 775 111 நிலக்கத்தோடு இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: ஒருவருக்காக எதையும் விட்டு கொடுக்க, ஆனால் காதலை மட்டும் விட்டு கொடுக்க முடியாது. நீ தூரத்தில் இருக்கிறாய் என்று எண்ணியிருந்தாலும் என் இதயத்தோடு இதயமாகத்தான் இருக்கிறாய்.
0: அருமை. வாழ்த்துக்கள். நன்றி.
1: வாழ்த்துக்கள்.
0: நன்றி. நன்றி. அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லக்கூடிய அரசாணர்கள் வந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருந்தாங்க. அழைப்பின் வழியாக வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது, தோல்வி என்பது கற்றுக்கொள்வது. முதலில் கற்றுக்கொள்வோம், பிறகு பெற்றுக்கொள்வோம். சீலன் முனதாக இருந்து அந்த கவிதையை சொல்லியிருக்கிறார். அருமை. வாழ்த்துக்கள் சீலன். அன்பு வணக்கம். அகமது ஜியா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டே சவீந்தராஜ் வாணி விஓஆயிலிருந்து எட்டிந்தொட்டை விஓஆயிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. பாஸ்கரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். பகவந்தராவ கியூ எஸ்டேட்லிருந்து ரோய் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வந்திருக்கிறார். மவுருஃப் நகர் நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். கென்னியாவிலிருந்து அன்பு கலந்த வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார். அன்பான வணக்கம் போனிஷனா அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. நிகழ்ச்சியோடு இன்னும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே கண்டரடி வாகரிலிருந்து குமார் அந்த கமெண்ட்ஸினை பதிவிட்டுகிறார். பாடல் தெருவில் அருமையாக இருக்கிறது. அமல் ஹட்டல் அந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். ராஜகோபால் பாலா அன்பு வணக்கம் என்று கொண்டே வெள்ளவத்தில் அந்த நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நிர்மலா பாலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. புஷ்பராஜ் வணக்கம் சொல்லியிருக்காரு. வணக்கம் புஷ்பராஜ். பாப்டுலர் நிசார் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காராம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பார்த்திருக்கிறார். கந்தலாய்க்கி உய்தின் அன்பான இருப்பொழுது வணக்கம் போனேஷனா. நினைவுகள் என்ற பயணத்தில் நீயும் நானுமாய் சேர்ந்து பயணிக்கும் இந்த இரவு யாத்திரையில் இப்போது நான் மட்டும் தனித்து பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அருமை. வணக்கம் பொதுவில் ஜமால்தீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். செல்லக்குட்டி தேஜா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே வேணு பட்டீர் பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்களாம். தன்னுடைய கைவறிகளை இப்படி சொல்லியிருக்கிறாங்க. குரலோடு உன் குயிலானவளுக்கு உருவம் தந்தவனும் நீ, நிறம் தந்தவனும் நீ. குரலோடு உன் குயிலானவளுக்கு உருவம் தந்தவனும் நீ, நிறம் தந்தவனும் நீ. ஆனால் இவள் குரல் கேட்ட நீ இந்த குயிலை இன்னும் பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன் தோழா. அதனால்தான் நீ பார்க்காத கவிக்குயிலுக்கு வெண்மை நிறம் தந்தாய். சரிதானா? உன் கவிக்கடலுடன் உன் கவிகளுடன் என் கவியும் கலந்து கேட்கட்டும். குயிலோசை எதிர்பார்த்து நிற்கும் உறவு உனது நான். அருமை. வாழ்த்துக்கள். அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். தன்னை இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறார். வணக்கம் போனேஷனா, நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்திலிருந்து நந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். நன்றி. இரவுகள் ஆயிரம் கதைகள் சொல்லும், இரவுகள் ஆயிரம் கதைகள் சொல்லும், ஆனால் கதைகளை எல்லாம் கேட்டுவிட்டு நித்திரையை மறக்கும் என் இதயத்திற்கு தான் தெரியும் நினைவுகளின் கதை எனக்கு கொடுக்கின்ற வலி.

0: காற்றலை வசந்தத்தில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான கவிதைகள் காற்றலைகள் அரங்கேறும் நேரம் இது. நீங்களும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள், உங்களது கவிதைகளை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களோடு அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யாரது?
1: நான் சாப்பிட்டேன்.
0: கவிதை இருக்கா?
1: என்ன பாடல்? படம் காதல் ரோஜா.

நன்றி, அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே யாழ்ப்பாணத்திலிருந்து துஷ்யந்தினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு காணலாம். தன்னுடைய கைவர்களை இப்படி சொல்லியிருக்கிறார், தவறு செய்யும் மனிதர்களை பார்த்து தவறாக பேசாதீர்கள், ஏனெனில் உங்கள் வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை.

கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வசந்த நிலா. கவிதைகளோடு காற்றலைகள் பாடல்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நேரம் இப்போது 11 மணி.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியோடு கவிதைகளோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0112 7750 0001 அல்லது 0112 7750 111 என்ற இடத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாரது? கருணா. எப்படி இருக்கீங்க கருணா? நல்லா இருக்கீங்க? கருணா சாப்பிடாச்சா? அப்படியா, சாப்பிட்டு கொண்டே கால் பண்றீங்களா? சரி, பாடல்கள் பிடிச்சிருக்குதா?
1: அருமையான பாடல்.
0: சரி, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: நான் கேக்குற பாடல் தரீங்களா?
0: என்ன பாடல்?
1: என்ன சொல்லி தரையா தெரியாது.
0: என்ன காரணம்?
1: சரியா விருப்பம், அந்த பாட்டுக்கு இசை விருப்பம்.
0: அப்படியா, இசை விருப்பம்.
1: சரியா.
0: சரி, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: இருக்காரு சசி, இருக்காரு எனக்கு கும்மானா, இருக்காரு
0: நன்றி.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அழைப்பின் வழியாகவும் எங்களோட பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம். வணக்கம். யார் இது? என்ன பேரம்மா? ரகுமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிற நிகழ்ச்சி பிடிச்சிருக்குதா? அப்படியா? சரி, யாரெல்லாம் மன்னித்துக் கொள்ள போறீங்க பாடலுக்காக?
1: என்ன
0: பாடல்?
1: என்ன
0: பாடல்?
1: பிரியமான
0: தோழி நினைக்கிறேன். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி, நன்றி. அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு எங்களோடு பேஸ்புக் வழியாக தூத்துக்குடியிலிருந்து சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறார். ரவி சுஜி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெள்ளம்பேட்டிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. அட்டாள சென்னை முஃபீர் தற்போது தோஹா கட்டாலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே, நீ இல்லாத ஒரு நொடி கூட மனது கஷ்டமாக இருக்கிறது. நீ என் கூடவே இல்லை என்றால் எப்படி இருக்கும் என் உயிரே? இதமான வணக்கம் எல்லோரையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லிக்கொண்டே அகமட்ட வந்திருக்கிறார். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதா சொல்லியிருக்கிறார். புதுச்சேரி கோவிந்தபேட்டை வீரமணி மாறன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். வசந்த நிலாவோடு இணைந்திருக்கிற அன்பு அறிவிப்பாளர் மற்றும் நேர்கள் அனைவருக்கும் பாடல் தார்கள் அப்படின்னு சொல்லி வந்திருக்கார். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அண்ணா அப்படி இருக்கிறீங்க, நான் சந்தோஷமா இருக்கிறேன். குறிஞ்சங்கடி அசுருதீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கிருஷ்ணப்பிள்ளை பெரிய நிலா வளர்ந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக இணைந்திருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறார். அன்பான வணக்கம் அண்ணா, போனிஷன் அப்படி இருக்கிறீங்க. என்னையும் இணைத்துக்கொண்டு பாடல் தாருங்கன்னு சொல்லிக்கொண்டு மலராகலை சிறிகளிலிருந்து சந்திரகலா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வெற்றியை விரும்பும் நமக்கு தோல்வியை தாங்கும் மனம் இல்லை. தோல்வியை தாங்கும் மனம் இருந்தால் அதுவும் ஒரு வெற்றிதான். அருமை, வாழ்த்துக்கள். புவனேஸ்வரன் மங்கையரசு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் இருக்கிறீங்க. வகத்தோட்டை சின்னியா மகாதேவன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறார். நியாஸ் அன்பு வணக்கம் என்று பகிர்ந்திருக்கிறார். நாகராஜன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறான். சகம விதி கிருஷ்ணபிள்ளையும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக இணைந்திருக்கிறார்.

0: காற்றலையில் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் காற்றலையை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது?
1: செவ்வாழை கண்ணம் செஞ்சூர வண்ணம் செந்தமல் பாடும் செந்தாமரை அன்னம் அசையாமல் பாடுக்கும் அழகிய ஓவியம் ஆட வைத்து ரசிக்கும் ஆனந்த ராகம் நிலவின் மகளே நித்திரை கனவே நித்தமும் மயக்கம் நீட கடலே சந்தன நிலவே சங்கீத காற்றே சதிராடும் மலரே சந்திக்க வாயிலே சங்கை முகத்தோடு குளங்கரும் காட்சியை புரிஞ்சு மலராட குறுநகை அழகில் குழந்த மனம் மயங்க.
0: அருமை. வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: காற்றலைகள் வசந்த நிலா கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இனிமையான பாடல்கள் கவிதைகளும் கலந்த வண்ணம் வந்து கொண்டிருக்கிறது. இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம். சில விதத்துல இருந்து சாந்தா.
0: சாந்தா எப்படி இருக்கீங்க? சாந்தா
1: நான் நடமாடுறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கு சாந்தா, உங்களை போலவே. சாந்தாவுக்கு பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்குதா?
1: ஓ, நல்ல பாடல் எல்லாம் போறீங்க, வாழ்த்துக்கள்.
0: கவிதை இருக்காமா?
1: ஓ, அம்மாவை பத்தி. அம்மா, உன்னை பிரிந்திருக்கும் ஒவ்வொரு காலமும் ஒரே கண்ணீரும் இரு கலக்கி இருக்கும் என் இதயம் அம்மாவை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.
0: அருமை, வாழ்த்துக்கள்.
1: அம்மா பாட்டு தான் தாங்கன்னா அந்த நானாக நான் இல்லை தாய்.
0: என்ன காரணம்?
1: அம்மா எங்களை விட்டு பிரிந்துட்டா, அங்கட அம்மா இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் கவலை தான்.
0: சரி, நல்ல பால் ஒன்று தரேன். சரியா? நன்றி.
1: நன்றி.

ஒலிக்க வருகின்ற பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றேன். இந்த நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். தொடர்ந்து வசந்தத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்றும் உங்கள் அன்பின் நாகேந்திரன் போனீஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

நேயர்களின் தெருவில் நிகழ்ச்சிகளில் முதல் தர வானொலி வசந்தம் FM.

0: வெக்கத்தை பாரு மாமாவுக்கு, கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வெக்கப்படுறிய? சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

மண்ணெல்லாம் மயிலின் அகவெல்லாம் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.8 தமிழின் சுவாசம் வசந்தம் எஃப்எம்

அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்றின்

பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவர் எங்கள் வசந்தம் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

0: நீர்கள் தொடர்ந்தும் கிருபானந்த வாரியாரின் மாணவியான திருமதி தேச மங்கேற்கரசியின் சொற்பொழிவினை கேட்கலாம்.
1: சில நேரம் நமக்கே தெரியாம மனசுல ஏதோ ஒரு பயம் இருக்கும். எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு ஒரு பிரச்சனை மாதிரியே தெரியும். மனசுல ஒரு தெளிவில்லை, சோர்வு, இந்த மாதிரி பல நேரங்கள்ல எல்லாரும் மாட்டிக்கிட்டு

எனக்கு நீங்கணும் அப்படின்னு துர்க்கை கிட்ட உருகி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வாங்க. கோயிலை விட்டு வெளியே வரும்போதே உங்க மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பலம் வந்த மாதிரி கண்டிப்பா நீங்க உணர்வீங்க.

நேயர்களுக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுதின் வணக்கங்கள். 102.6 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு ஒடியிற நிகழ்ச்சியில். இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு தொடர்ச்சியாக நாங்களும் 6:30 வரைக்கும் வெடிகள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்க போறோம். ரொம்பவுமே ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைய சிந்தனையை நாங்க அப்படியே பார்த்துவிட்டு வரலாம். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே கிடைக்கின்ற ஒரு புதிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. தோல்விகளை கண்டு அஞ்சாம நேர்மறை எண்ணங்களோடு எதையுமே எதிர்கொண்டால் வெற்றி உங்களை தேடி வரும். இன்றைய நாள் ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஆமாங்க, பாடல்கள் என்று சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதிலும் குறிப்பா இந்த 80களின் இடைக்கால பாடல்கள் என்று சொன்ன உடனே பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு 80களில் வெளிவந்த இனிமையான பாடல்கள் நம்மளை இந்த நிமிடம் வரைக்கும் கட்டி போட்ட பாடல்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு நாள் முழுவதும் நம்ம வசந்த காற்றலையில் 80களினுடைய இனிமையான பாடல்கள் உங்களை மகிழ்வுக்கு காத்துக்கொண்டே இருக்கிறது. அதனுடைய தொடக்கமாக இந்த நாங்க விடியல் நிகழ்ச்சியில தொடர்ச்சியா நாங்களும் 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்களை வந்து ஒலிபரப்பு செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம இந்த இனிமையான இடைக்கால பாடல்களோடு சேர்த்து நீங்களும் உங்கள் அன்பட சொந்தங்களுக்கு அன்பன வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0001 அதே போல 0712-775-111 இலக்கத்துக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதே போல நிகழ்ச்சி எங்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்தமேகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பன சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 10 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. 80களில் வெளிவந்த இனிமையான இடைக்கால பாடல்களோடும் நீங்கள் கூறும் உங்கள் அன்பன சொந்தங்களுக்கான வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிகள் அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடல் இது. வாழ்வே மாயம் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் கேட்டுமிடும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

சிகரம் திரைப்படத்துக்காக பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு இனிமையான பாடல் இந்த அதிகாலை வேலை அப்படியே அலங்கத்து சென்றிருக்கிறது. காலங்கள் கிடந்தாலும் இந்த பாடும் நிலாவின் குரல் மட்டும் எப்போதுமே நம்ம மனதில வந்து அழியாத ஒரு சுவடா இருக்கும் அப்படிதல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. 80களில் வெளிவந்த இனிமையான பாடல்கள்ல இந்த பாடல் வந்து நம்ம மனசை வந்து எப்போதுமே கொள்ளி கொண்டு பாடல் அப்படின்னு கூட சொல்ல முடியும். நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 21 நிமிடம் ஆகி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் மனித கூட உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை அன்பான காலை நேர வணக்கங்களோடு வத்தலையிலிருந்து ஐயக்கண நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்களாம் குணசீலன், ஈடன், சீம்குமார், பாதுகே சின்னத்தம்பி, பலிமடு செல்வராம், கிருஷ்ண பக்தன் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்காங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நிகழ்ச்சி அலங்கரித்து சென்றிருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி கவிஷ். அதே போல இனிமையான காலை நேர வணக்கம் சிவானே, எப்படி இருக்கீங்க? இன்னும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ளுங்க. இன்றைய தினம் பிறந்த நாள், அதே போல திருமண நாள் கொண்டாடும் அனைத்து சொந்தங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக அரந்தாக ஐயப்பன் வந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கங்களோடு சண்முகநாதன் கலகலந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெகதீசன் சந்தோஷமான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. என்றும் அன்பானவள் அன்பு சகோதரி, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொண்டு ஹட்டன் கேம்வில் இருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க. இதேவெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பூனாக்கிழந்து ஜெயசுதாஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இனிமையான காலை நேர வணக்கங்களோடு லென்துள்ள எல்ஜியன் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த இனிய காலை நேர வணக்கம் சகோதரி மஸ்கைய கங்கைவத்தை சேர்ந்த டிஷான், டிலான், சஜீவன், கமிஷ்கா, லுக்ஷனா, சச்சுன், ரித்திக், தனு ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு பாதுகையில் சின்னத்தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். துளசுல பூமிகா சின்னத்தம்பி, நித்தி பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, டிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்குலிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம்எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா, வத்தனை ஐயக்கணு மற்றும் ஏட்டியந்துறை சிவாஞ்சலிசக்கூடிய அனைவரையும் இணைத்துக் கொண்டு பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக இலக்கம் 20 மெயின் ஸ்ட்ரீட் 4 அருணசுதன் வந்திருக்கிறாங்க. இதேவெளி சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு இந்த காலையிலிருந்து அரசு நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தயாகரன் வந்திருக்கிறாங்க. வனக்காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து சிவரஞ்சன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்குமே நலமான நாளாக அமைய வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. மீன்பிடி கந்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. சுது, சுஜன் மற்றும் பிரதீப், அதே போல துஷாந்தன், பிரியா, அன்ஷிகா, தனுஜா ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ரசலகமா குசல் ராஜா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக நீங்களும் எங்கள் தலைமை இந்த பக்கமா வாங்க. உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாள் அப்படியே நாங்கள் சுவராகம் கொண்டு வரும் இனிமையான இடைக்கால பாடல்களோடும் நீங்கள் கூறும் உங்கள் அன்பான சொந்தங்களுக்கான வாழ்த்துக்களோடும் நகர்கிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த முறை இனிமையான பாடல்

செவ்வாயாகம் கண்டு வரும் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு புதிய நிகழ்ச்சியில் சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். பாடும் பறவைகள் திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜாவின் இசையில் எஸ்பிபி மற்றும் ஜானகி பாடிய ஒரு இனிமையான பாடலை கேட்டு அப்படியே நாங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். நேரம் அதிகாலை 5:33 இந்த உலக நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களை நாங்கள் அப்படியே சந்தோஷமாக இணைத்துக் கொள்வோம். அன்பன காலை நேர வணக்கங்களோடு பணவத்தையில இருந்து எட்டையந்தோட்டை பணவத்திலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களா? மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, அதே போல கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல சிவா ஜுவலர்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை அன்பின காலை நேர வணக்கங்களோடு மகேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம் ரோவான்வெளியில இருந்து. மகள் மானிஷா, அதே போல மகன் யஷீரன், மனைவி சசிகலா மற்றும் அண்ணா குடும்பம் மற்றும் அக்கா குடும்பம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு மாத்திலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். வெள்ளவத்தில் கூட தன்னுடைய அன்பு மகள் அகஸ்டிக்காக பாடல் கேட்பதோடு இன்றைய நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய கல்லாரும் உதயபுரம் உதயன் வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களையும் பகிர்ந்து கொள்வதோடு கேஷாயினி மற்றும் ஜிதுக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அரப்பா நகர்ந்து ஃபரிதா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா?